நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 19 தேதி, திருவள்ளுவராண்டு 2057, ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. இனி நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 10வது குறட்பா.

இனிய சொற்களை கூறாமல் இனியவை இல்லாத கடுஞ்சொற்களை ஒருவர் கூறுதல், தன்னிடம் உள்ள கனியை உண்ணாது இனிமையில்லாத காயை உண்பது போன்றதாகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் பழ மாரவர்மன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகும். 8:30 திருச்சி, சேலம்.

மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வருங்காலம் வசந்தமாக, தொழில் முனைவர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், ரன் 6 திரைப்படங்களிலிருந்து. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் தேடி கிடைத்த பொருள். 12:50 பாப்கார்னர். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் பெரம்பலூர் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கம். வானொலி தொகுப்பு. 2:30 திரைக்களஞ்சியம். திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து.

மூன்று மணிக்கு இசைத்தூரல், நான்கு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், ஐந்து மணிக்கு பொன்மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்களின் பங்கேற்பில்.

0: 1965 உழவர் உலகத்தில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர். கண்ணன் அவர்கள் பங்கேற்பில். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இணையராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதலலை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ், ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் வயலின், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் மிருதங்கம். 11 மணிக்கு தேன் செந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் தாளவாதிய நிகழ்ச்சியில் ஆண்டான்கோவில் ஏ. வி. சுந்தரராஜன் அவர்கள் மிருதங்கம், வடபாதிமங்கலம் எம். வெங்கட்ரமணி கொன்னக்கோல். இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்தி மடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்திச் சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும்

0: நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்திவரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம்கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்குவோம். நம் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாய் வரும். நம் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். வாரத்தின் இந்த முதல் வேலை நாளை இறைவனின் துணையோடும் நம்பிக்கையோடும் தொடங்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் வீரமணிதாசன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார்கள் ஜோதி டாமரஸ்.

சுவாமி தர்ம சம்வர்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோற்சவத்தில் இன்று அன்னவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று அர்ஜுனன் தவம். புதுக்கோட்டை மணவிடுதி கிராமம் ஸ்ரீ நாச்சியம்மன் திருக்கோவில் 11 ஆண்டு ஆடி பூஜை விழாவில் காலை 9 மணிக்கு ஸ்ரீ வடுவச்சியம்மன் சங்கிலிக்கருப்பர் பட்டவன் தெய்வங்களுக்கு பூஜை. ஆனந்த ராகத்தில் இனி பாடல் கேட்கலாம். தினேஷ் குரலில்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 25 திங்கட்கிழமை. இப்போது RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வயக்காடு
4: இதோ உங்கள் துயர் துடைக்க உங்கள் வீட்டுக்கே நேரடியா வர்றோம். கைய காட்டினா வண்டி நிக்கும், கைய காட்டுங்க, கைய காட்டுங்க. தாக்குன இடத்தை காட்டினா சரி பண்ணிட்டு போறோம், சரி பண்ணிட்டு போறோம்.
5: என்னது, தாக்குன இடத்தை காட்டினா சரி பண்ணி விடுவீங்களா? அப்படின்னு நாம காலை காட்டுவோம். என்ன,
4: கைய காட்டி நிறுத்த சொன்னா காலை காட்டி நிறுத்துறீங்களையா?
5: நாங்க அப்படித்தான் காட்டுவோம், ஏன்னா இது வாலிப வயசு.
4: நாங்க தவறான இடத்துல இறங்கிட்டோம் போலயே.
6: சார், நீங்க சரியான இடத்துல தான் இறங்கி இருக்கிறீங்க.
5: ஆமாங்க சார், நீங்க பாக்குறீங்களே, இதுதான் முதுகு, இது மேலதான் தாக்குதல் நடத்தினாரு. என்ன வலி!
6: ஆமா, அவங்க பால் குடிக்கிற பாப்பா, முதுகுன்னா என்னன்னு தெரியாத பாரு.
5: தோ எகத்தலமா பேசிட்டு இருக்காரு, இவரை கைது பண்ணுங்க சார், கொரில்லா சிறையில போடுங்க.
6: ஹை, அடுத்ததா கொரில்லா கூட கும்மி அடிக்க போறேனா?
4: ஏங்க, நீங்க

0: யாரு கூடவும் கும்மி அடிக்க முடியாது, யாரையும் கைது பண்ண முடியாது.
1: அப்போ நீங்க டம்மி போலீஸா சார்?
0: நாங்க போலீஸ் இல்லைங்க, கேவிகேல இருந்து வந்திருக்கிற தொழில்நுட்ப வல்லுநருங்க.
1: அப்ப தாக்குன இடத்தை காட்டுனா துயர் துடைப்போம்னு சொன்னது இல்ல நடிப்பா?
0: ஏங்க, இந்த பகுதியில ஆப்பிரிக்க அரக்கணத்தை தாக்குதல் அதிகமா இருக்கிறதா செய்தி வந்துச்சு. அதோடைய தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்.
2: என்னது, ஆப்பிரிக்கா அரக்க நத்தையா? அது என்ன சார் அது?
0: அது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த வர்த்தக கப்பல் மூலமா 1847 அப்புறம் இந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தை இந்தியாவில பரவிடுச்சு. இப்ப அது படாத பாடுபடுத்துது.
1: என்ன பாடுபடுத்துதுன்னு சொன்னாதானே தெரியும்.
0: பயறு வகைகள், அவரை, சோயா, பருத்தி, வெண்டை, கத்திரி, தக்காளி, மிளகா, முட்டைக்கோசு, கேரட்டு, வெள்ளரி, பரங்கி, பப்பாளி, கோகோ, கொய்யா, தென்னை, வாழை, எலுமிச்சை, பலா, இந்த மாதிரி பயிர்களை இந்த நத்தை தாக்கும். அது மட்டும் இல்லைங்க, அலங்கார செடிகள், காய்கறிகளோட எல்லா வளர்ச்சி பருவத்திலையும் முழுசா சேதத்தை உண்டாக்கும். அதோ பாருங்க, எலுமிச்சை செடியோட தண்டுல உள்ள பட்டைய ஆப்பிரிக்க நத்தை எப்படி கரடி கடிச்ச மாதிரி சொரண்டி சாப்பிட்டுருக்குதுன்னு.
2: ஆமாங்க சார்.
1: அதோ பாருங்க சார், அந்த நத்தோட குவியலால கிடக்குது.
2: நத்த கிடக்கு, ஆனா நெழியவே மாட்டேங்குதே, செத்துடுச்சோ?
0: அப்படி இல்லைங்க, ஆப்பிரிக்க அரக்க நத்தைகள் பெருக்கம் அடையறதுக்கு 9 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 29 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பம் உகந்ததா இருக்கும். வெப்பநிலை சரியா இல்லாத போது உறக்க நிலைக்கு போயிரும். 3 வருஷம் வரைக்கும் கூட ஓட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கும்.
1: சரிங்க சார், இந்த ஆப்பிரிக்க அரக்க நத்தைகளை எப்படி அழிக்கிறது?
0: அதுக்குன்னு சில மேலாண்மை முறைகள் இருக்குங்க. நத்தைகள் மறைஞ்சு வாழக்கூடிய களை செடிகளும் சருகுகளையும் இல்லாம செய்யணும். நத்தைய சமையல் உப்பு போட்ட வாளியில போட்டு அழிக்கலாம். உப்ப வயல் அல்லது தோட்டத்தை சுத்தி தூவி விட்டுட்டோம்னா உங்க பகுதிக்கு அது வராது. முட்டைக்கோசில அல்லது பப்பாளி தண்டுகளை சின்ன சின்னதா நறுக்கி வயல்வெளிகளில் போட்டு வச்சோம்னா இந்த நத்தைகள் ஆசைப்பட்டு வரும். அப்போ அதை பிடிச்சு அழிச்சிடலாம். மரங்களோட தண்டு பகுதியில, தரைப்பகுதியிலேருந்து சற்று உயரமான இடத்துல தகர தாள்களை வைத்து நத்தைகள் மரங்கள் மேல ஏறாம தடுக்கலாம். வாத்து, பறவைகள், பாம்புகள் இந்த நத்தைகளை இயற்கையாவே சாப்பிட்டு அழிக்கக்கூடியதுங்க. இந்த ஆப்பிரிக்க அரக்கணத்தை பயிர்களை மட்டுமில்ல மனிதர்களுக்கும் மூளை தொற்று, வயிற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த நத்தைகளை கவனமா கையாளணும். கிளவுஸ் போட்டுக்கங்க.
2: இவ்வளவு நாளும் ஆத்துல கிடக்கிற நத்தையையும் காட்டுல திரியிற நத்தையையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமா, அரியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாதவங்க வாயில மண்ணு.
2: ஹேலே ஹேலே தம்பி, இதை எதுக்குப்பா இப்ப சொல்ற?
1: 4 பேர் நிக்கும் போது ஏதாவது அள்ளி விட்டா தானே நம்மள படிச்சவங்கன்னு நம்புவாங்க. அதான்
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
2: அவங்க வேணும்னா நம்பலாம் தம்பி, நான் நம்ப மாட்டேன்.
1: தெரியும்னா தெரியும், நாய்வால் நிமித்த முடியாதுன்னு
2: தெரியும். தம்பி, அப்போ நாய்வாலா நானு?
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வர வழியில எல்லா வாலையும் பார்த்தோங்க, நாய் வாலை மட்டும் பார்க்கல, இங்க எங்களுக்கு காட்டிட்டீங்க
2: தம்பி.
4: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வயக்காடு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
7: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
8: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
5: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம், மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நாளை 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சில்லா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்களும் அளிக்கப்படும். மேலும் மாடித்தோட்டம் அமைப்பின் செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குளித்தட்டு நாற்றங்கால், பழச்செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் நாளை காலை 9 மணிக்கு வந்து 590 ரூபாயினை பயிற்சி கட்டணமாக செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.

0: பெறும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். ஆர்வமுள்ள விவசாயிகள் இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 8838-1126-730 தொலைபேசி எண்கள் மீண்டும் 0431 என்ற திருச்சிராப்பள்ளி முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 8838-1126-730 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும் மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் காப்பீட்டு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டு தொகையினை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயினை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் வரும் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணைகளில் அரசு நிர்ணயித்த விலையில் கட்லா, ரோஹு, மிர்கால் வகை மீன்குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மீன் வளர்ப்பில் விருப்பமுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் அரசு பண்ணைகளை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயனடையலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 8248970355 மற்றொரு எண் 9751616866 தொலைபேசி எண்கள் மீண்டும் 8248970355 மற்றொரு எண் 9751616866 இவ்வாறு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை

0: செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக்கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் நான்கு துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திக்குளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: இன்று August 10,
6: உலக உயிரி எரிபொருள் தினம், வேர்ல்ட் பயோஃபியூல் டே. வாகன எரிபொருளாக பயன்படும் இவை தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்பு ஆகியவைகளின் அடிப்படையிலான எரிபொருளாகும். உயிரி எரிபொருள் தொழிற்சாலைகள் ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்க நாடுகளில் பரவலாகி வருகின்றன. திறன் வாய்ந்த எழுத்தாளரும் சிறந்த பேச்சாளரும் இந்திய திருநாட்டின் 4வது குடியரசுத் தலைவருமான வராககிரி வேங்கடகிரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1894, ஒரிசா மாநிலம் பெர்ஹாம்பூரில் பிறந்த இவர் தொழிலாளர் இயக்கத்தில் ஈடுபட்டு அகில இந்திய தொழிற்சங்க அவையின் அதிபராக 2 பதவி வகித்தார். 1937 ராஜகோபாலாச்சாரியார் அமைச்சரவையில் தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றினார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். 1969 August 24 முதல் இந்திய திருநாட்டின் 4வது குடியரசுத் தலைவரானார். 1975 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. தொழில் நிறுவனங்களின் உறவுகளையும் உழைப்பாளர் பிரச்சினைகளையும் தனது நூல்களில் எழுதியுள்ளார் வி

பத்திரிகை உலக பிதாமகர் சா விஸ்வநாதன் என்கிற சாவி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. இவரின் வெள்ளிமணி இலக்கிய பத்திரிகை முதன் முதலில் சிறுகதைகளுக்கு வண்ணப்படம் அச்சிட்டு வெளியிட்டது. இவர் தொடங்கிய திசைகள் பத்திரிகை இளைஞர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பெரும் வரவேற்பையும் பெற்றது. இவரின் சிறந்த படைப்பான வாஷிங்டனில் திருமணம் எல்லோரையும் குலுங்க குலுங்க சிரிக்க செய்தது. பல்வேறு குழுக்களால் பலமுறை பல மேடைகளில் நாடகமாக நடிக்கப்பட்டு அரங்கேறிய பெருமை பெற்றது. தேசபிதா மகாத்மா காந்தியுடன் நவகாளி யாத்திரை செய்து அந்த அனுபவங்களை நவகாளி யாத்திரை என்ற தலைப்பில் தொடர் கட்டுரையாக எழுதியுள்ளார். எல்லோரையும் மனம் திறந்து பாராட்டுவார். சிறந்த கர்நாடக இசை ரசிகர். இயக்குநர் சிகரம் பாலச்சந்தரின் ஆத்ம நண்பர். எழுத்தாளர் மணியன் சாவி அவர்களை பற்றி சொன்னபோது, சா என்றால் சாதனை, வி என்றால் விடாமுயற்சி என வாழ்ந்து காட்டியவர் என்பார். இவரின் விசிறி வாழை, ஆத்திச்சூடி கதைகள், திருக்குறள் கதைகள் என இவரது படைப்பு பட்டியல் நீளும். பத்திரிகையை அவர் மூச்சாகவும் அவரின் தாய்மொழியாகவும் கொண்டவர் பத்திரிகையாளர் சா விஸ்வநாதன் என்கிற சாவி. தமிழகத்தின் முன்னாள் ஆளுநர் பி சி அலெக்சாண்டர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011. 2002 முதல் 2008 ஆண்டு வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியவர் பி சி அலெக்சாண்டர். திரைப்பட பின்னணி பாடகி நந்தினி ஸ்ரீகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1969. ஹைதராபாத்தில் பிறந்த இவர் குழந்தை பருவம் முதலே பாரம்பரிய இசை, வீணை, கிட்டார், சிதார் வாத்தியங்களையும் பரதநாட்டியம் போன்ற பல நுண்கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். பொழுதுபோக்கிற்காக பாடல்களை பாடி வந்த இவர் 1997 முதல் திரைத்துறையில் பாடத் தொடங்கினார். முதலில் ஹிந்தி திரைப்பட பாடல்களை பாடி வந்தவர் பின்னர் தமிழ் திரையுலகிலும் கால்பதித்தார். இவர் தமிழில் பாடிய பாடல்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதுகளை 3 முறை பெற்றுள்ளாா்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.

கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசுல நாம ஏங்கின விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சாதாரணமா தெரியும். அது நாம தினமும் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எட்டாத கனவு மாதிரி இருந்த அந்த வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருக்குது. அதனால இப்போவும் நீங்கள் மனசார நினைக்கிறது, உண்மையாக நம்புறது, அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நனவாகும். எப்பன்னெல்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்கள் கனவை நம்புங்க, முயற்சியை விடாதீங்க. வாழ்க்கை இன்னும் அழகாகுங்கிற வாழ்த்துக்களோட கேட்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: செவிச்செல்வம். வாசிப்போம் நேசிப்போம் என்ற பொருளில் பழ மாரவர்மன் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய செவிச்செல்வமாக.
3: இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் நாம் எல்லோரும்

0: எல்லோரும் மொபைல் திரைகளில் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறோம். காலையில் கண் விழிப்பது முதல் இரவில் உறங்கச் செல்வது வரை நம் விரல்கள் தொடுதிரைகளையே துரத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அதன் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி அந்த காகித வாசத்தோடு வாசிப்பதில் இருக்கும் சுகமே தனி. அந்த ஸ்பரிசமும் திருப்புதலின் ஓசையும் நம் மனதிற்கு தரும் அமைதியை எந்த ஒரு நவீன திரையாலும் தந்துவிட முடியாது. நம் மகாகவி பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அந்த தமிழ் மொழியில் உள்ள உன்னதமான அறநூல்களையும் சங்க இலக்கியங்களையும் காப்பியங்களையும் தேடி தேடி வாசிப்பது நம் ஆன்மாவிற்கு செய்யும் பெரும் தவமாகும். வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது மனதை செப்பனிடும் ஒரு உன்னதமான கலை. சரித்திர தந்தை என்று உலகத்தாரால் போற்றப்படும் அப்ரஹாம் லிங்கனின் வாழ்வில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் ஒன்று உண்டு. சிறுவயதில் வறுமையின் காரணமாக அவரிடம் புத்தகங்கள் வாங்கி படிக்க பணமில்லை. ஆனால் அவரிடம் வாசிப்புக்கான தாகம் தணியாமல் இருந்தது. தனது அண்டை வீட்டில் இருந்த ஒருவரிடம் ஜார்ஜ் வாஷிங்டனின் சுயசிறுதை என்ற புத்தகத்தை கடனாக வாங்கி வந்தார். பகலெல்லாம் உழைத்துவிட்டு இரவெல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் கண்விழித்து அந்த புத்தகத்தை படித்து முடித்தார். துரதிருஷ்டவசமாக அன்று இரவு பெய்த பெரும் மழையில் வீட்டின் கூரை வழியே நீர் கசிந்து அந்த புத்தகம் நனைந்து முற்றிலும் வீணானது. பதறிப்போன இளம் வயது லிங்கன் மறுநாள் காலையில் அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஓடிச் சென்று அழுது மன்னிப்பு கேட்டார். என்னிடம் புத்தகத்திற்கு ஈடாக தர பணமில்லை, அதற்கு பதிலாக உங்கள் தோட்டத்தில் 3 நாட்கள் கைமாறாக வேலை செய்து தருகிறேன் என்று கூறினார். அவ்வாறே உழைத்து கொடுத்து அந்த புத்தகத்தை தன்வசமாக்கிக் கொண்டார். காகிதங்கள் நனைந்தாலும் அவரிடம் இருந்த வாசிப்பு ஆர்வம் நனையவில்லை. அந்த உன்னதமான வாசிப்பு பழக்கமும் அறிவின் தேடலும் தான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவரை பிற்காலத்தில் அமெரிக்காவின் மாபெரும் அதிபராக்கியது. மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் APJ அப்துல் கலாம் என நாம் வியந்து பார்க்கும் தலைவர்கள் அனைவரும் வாசிப்பால் உருவானவர்களே. அறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிய போது, நான் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தை முடிப்பதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும், எனவே அறுவை சிகிச்சையை 2 நாட்கள் தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மரணத்தின் வாயிலிலும் புத்தகத்தை நேசித்த உன்னத மனிதர்கள் வாழ்ந்த பூமி இது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக குறிப்பிட்டார். ஏனெனில் அறியாமை என்ற இருளில்தான் குற்றங்கள் விளைகின்றன. அந்த அறியாமையை நீக்கும் பேரொளியாக புத்தகங்கள் திகழ்கின்றன. புத்தகங்கள் என்பவை தூங்கிக் கொண்டிருக்கும் நம் அறிவை தட்டி எழுப்பும் ஆகச் சிறந்த நண்பர்கள். மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், ஆனால் நாம் நேசிக்கும் புத்தகங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வள்ளுவனின் காலத்திற்கும் நம்மால் பயணிக்க முடியும். விண்வெளியின் விசித்திரங்களுக்கும் நம்மால் செல்ல முடியும். அதற்கு தேவையெல்லாம் வாசிப்பு என்ற ஒற்றை சாவி மட்டும்தான். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் ஏதேனும் ஒரு நல்ல புத்தகத்தின் பக்கங்களை வாசிப்பது நம் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அன்றைய நாளின் சவால்களை எதிர்கொள்ளும் முதிர்ச்சியை தரும். தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களிடையே உரையாடல்களும் தனிமையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மன அழுத்தம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் சிறந்த மனநல ஆலோசகராக செயல்படுகின்றன. வரலாறோ, கவிதையோ, கதையோ அல்லது சுயசரிதையோ, ஏதோ ஒன்றை தினசரி வாழ்க்கையின் அங்கமாக மாறி வாசியுங்கள். வாசிக்க தொடங்கினால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வே உங்களுக்கு வராது. புத்தகங்கள் சிறந்த மனிதர்களின் அனுபவங்களை, அவர்களின் வெற்றிகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. நாம் ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோம். ஆனால் 100 புத்தகங்களை படிக்கும் போது 100 மனிதர்களின் வாழ்க்கையை, அவர்களின் ஞானத்தை நாம் பெற்றுவிடுகிறோம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய ஆகச் சிறந்த சொத்து நிலமோ பணமோ அல்ல, வாசிப்பு பழக்கம்தான். நம் இல்லங்கள் தோறும் ஒரு சிறிய நூலகமாவது அமைய வேண்டும். வார இறுதி நாட்களில் குழந்தைகளோடு அமர்ந்து கதைகளை படிப்பதும் நல்ல நூல்களை பகிர்வதும் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அடித்தளமிடும். வாசிப்பு நம் சிந்தனையை விரிவுபடுத்துகிறது, பேசும் கலையை வளர்க்கிறது, எழுதும் ஆற்றலை தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களை நேசிக்கும் பண்பை கற்றுத் தருகிறது. வாசிப்பை நேசிப்போம். அறிவார்ந்த, பண்பான மற்றும் முற்போக்கான ஒரு சமுதாயத்தை படைப்போம்.
1: செவிச்செல்வத்தில் இதுவரை பழ மாரவர்மன் அவர்கள் வாசிப்போம் நேசிப்போம் என்றார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: இப்போ தமிழ்ல செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் நாம காலை மலரோட இணையலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சி

0: கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் 1 வார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் 1 வார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சியுற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு

0: 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33 அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் ஊர் பெயரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 9385461 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு
0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
2: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்கள் ரெயின்போ எஃப்எம்இல்.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். சுழினா

0: 3031 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க 240 102 1 246 102 1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938 546 102 1 எண்ணுக்கு. தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு நம்ம FM ரெயின்போ 102.1
1: காலை மலர் கேட்டிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 திருச்சி மாவட்ட காவல்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த மாபெரும் பயிற்சி முகாம் இன்னைக்கு தொடங்கி வர 22ஆம் தேதி வரைக்கும் காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் பழைய மாவட்ட ஆட்சியரகத்தில் நடக்கும்.

மதியம் 1 மணி வரைக்கும் பழைய மாவட்ட ஆட்சியரகத்துல நடக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் சரகத்தில் ஓராண்டிற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பம் இருக்கிற கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் தேவையான ஆவணங்களோடு வர 13ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் இருக்கிற ஆவின் தலைமையிடத்தில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கலாம். அரியலூர் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கு வர 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்மை ஆதீன கட்டளை மடத்தில் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி நடக்க இருக்கு. இதை பத்தின மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தர்மை ஆதீனம் திருநள்ளார் டிரஸ்ட் .com என்ற இணையதளத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலைங்க. அந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். பச்சிளம் குழந்தையோட பராமரிப்பு பத்தி சொல்லுங்க டாக்டர்.
2: குளிப்பாட்டுறது பாத்தீங்கன்னா ஜென்ரலி குழந்தை பிறந்த உடனே 24 hours குளிக்கிறத தள்ளி வச்சிருது ரொம்ப முக்கியம். பட் ஃபர்ஸ்ட் அந்த தொப்புள் கொடி விழுற வரைக்குமே குழந்தைங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கறது மோர் தென் இனஃப். சோ அந்த தொப்புள் கொடி வந்து யூஸ்வலி 7th to 14th விழுந்துரும். அது வரைக்குமே நீங்க ஸ்பாஞ்ச் பாத் தரலாம். ஒன்ஸ் அந்த தொப்புள் கொடி விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க ரெகுலர் பாத் கொடுக்கலாம். மெதுவா கொண்டு போனா போதும். ஒருவேளை குழந்தை அதை லைக் பண்ணல, குளிக்கும் போது ரொம்ப அழுது, அதுக்கு அவ்வளவா பிடிக்கலன்னா இன்னொரு 1 or 2 weeks அந்த முதல் மாசம் வரைக்குமே நீங்க வந்து ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்தா போதும். ரெகுலர் பாத் பண்றதும் 15 minutes, 20 minutes, அரை மணி நேரம்ட்டு பண்ணக்கூடாது. மேக்சிமம் 5 to 10 minutes. குழந்தை வந்துட்டு இந்த சில்லுன்னு ஆயிடக்கூடாது. ஏன்னா நிறைய நேரம் குளிப்பாட்டும் போது குழந்தை சில்லுன்னு ஆயிடலாம். சில்லுன்னு ஆகும்போது வெயிட் லாஸ் ஆகலாம் குழந்தைக்கு, அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஆயிடலாம். சோ ஒரு 5 to 10 minutes குளிப்பாட்டிடணும். குளிப்பாட்டும் போது குழந்தைக்கு வந்து அது ஒரு என்ஜாயபிள் மொமெண்டா இருக்கணும் தவிர நம்ம அழுது ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் நல்லதில்ல. ரொம்ப ஜென்டிலா குளிப்பாட்டணும். சோ குளிப்பாட்டும் போது குழந்தைய பிளசண்டா வச்சுக்கணும். தண்ணி வந்து வெது வெது தண்ணி தான் இருக்கணும், சூடா கொதிக்கிற தண்ணி இருக்க கூடாது. முதல்ல வந்து குழந்தைய குளிப்பாட்ட போகும்போது தேவையான பொருள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஒரு பக்கெட்ல வெது வெது தண்ணியும், இல்ல நீங்க பாத் டப் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் ஒரு 5 centimeters தான் தண்ணி இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சோ அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மக்கோ கப்போ வச்சுக்கோங்க, 2 towels. அதுக்கப்புறம் குழந்தைக்கு டயப்பர், 2 dresses, வைப்ஸ் வேணும்னா வைப்ஸ். குளிப்பாட்டும் போது நிறைய பேர் அந்த கீழே வந்துட்டு அந்த மோஷன் எதுவும் போயிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஜெட்டி போட்டிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிளாத் டயப்பர் ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா ரைட். சோ எல்லாமே பக்கத்துல இருக்கணும். குழந்தைய அந்த டப்புல வச்சுட்டு நீங்க போக கூடாது, ரீச்சபிளா இருக்கணும். ஒன்ஸ் குழந்தைய குளிப்பாட்டும் போது ஏதாவது எடுக்கணும்னா குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு தான் நீங்க எடுத்துட்டு வரணும். தனியா விடவே கூடாது தண்ணியில. ஈவன் ஒரு 2 centimeters தண்ணியா இருந்தாலுமே நீங்க கம்பல்சரியா பக்கத்துல இருக்கணும். ஒன்ஸ் குழந்தைய குளிப்பாட்டுறீங்கன்னா 5 to 7 minutes கழிச்சு டக்குன்னு டவல்ல சுத்திடணும். டவல்ல சுத்திட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுடலாம். சோ தொடைக்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி தொடைக்கணும்னு இல்ல, சும்மா ஜென்டிலா தட்டி தட்டி தொடச்சி விட்டுட்டு ஒரு 1 to 2 minutes இந்த பேபி லோஷன் மாய்ஸ்சரைசர் சொல்லுவோம் நம்ம அதை போட்டுக்கலாம். பவுடர்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. பேபி பவுடர்ஸ் போடக்கூடாது, அதனால குழந்தைங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படலாம். சோ பவுடர்ஸ் வேண்டாம். குழந்தைக்கு அதே மாதிரி கீழே டயப்பர் ஏரியா நீங்க கிளீன் பண்ணும் போது முக்கியமா இந்த பெண் குழந்தைங்களுக்கு நீங்க மேல இருந்து கீழே கொண்டு போகணும். அந்த வெஜைனால இருந்து டுவர்ட்ஸ் த ஏனஸ், அந்த ஏனஸ் பகுதியில கிருமிகள் இருக்கும். அந்த மோஷன்ல இருந்து மேல கொண்டு போனீங்கன்னா தொடைக்கும் போது அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சோ ஆல்வேஸ் கிளீன் பண்றது ஃப்ரண்ட் டு பேக் சொல்லுவோம். இது பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியம், ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து தொப்புள் கொடி விழுற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு டயப்பர் போட்டீங்கன்னா அந்த தொப்புள் கொடிக்கு கீழே தான் அந்த டயப்பரை போடணும். ஏன்னா யூரின் அது மேல படலாம், அது கொஞ்சம் பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா. சோ அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி சீக்கிரமா இதாகணும்ட்டு நிறைய பேர் வேற ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது பண்ணுவாங்க, இல்ல அது விழுந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க, மஞ்சளோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆயின்மெண்டோ இல்ல வைப்ஸ் வச்சு தொடைக்கிறதோ எதுவுமே பண்ண வேணாம். தொப்புள் கொடி தானாவே விழும். அது விழுற வரைக்கும் நம்ம வந்து அதை ட்ரையா வச்சுக்கணும், ரொம்ப டைட் குளோத்திங்ஸ் போட வேணாம். ஒன்ஸ் விழுந்துடுச்சு அப்படின்னா எதுவுமே அப்ளை பண்ணாம கிளீனா வச்சுக்கிட்டாலே போதும். இன்கேஸ் அதை சுத்தி ஏதாவது ஒரு ரெட்னஸோ இல்ல தொப்புள் கொடி சுத்தி ஒரு ஸ்வெல்லிங்கோ இல்ல ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கோ இல்ல ஒரு ஸ்மெல்லிங்கா ஃபவுல் ஸ்மெல்லிங்கா ஒரு டிஸ்சார்ஜ் வந்தாலோ இல்ல அதுல பிளீடிங் இனிஷியலா விழுந்தப்போ ஒரு 2 சொட்டு பிளட் வரலாம். ஒருவேளை அந்த பிளீடிங் கண்டினியூஸா இருந்தா நீங்க உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போகணும், என்னன்னு செக் பண்ணிட்டு அவங்க ஏதாவது மெடிசன்ஸ் தருவாங்க.
1: குழந்தையின் வளர்ச்சி படிநிலையை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியர்

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேர்களை இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 9385460612 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரம் 7:00

7:47 நிமிஷம் ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவ்சவ் 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 1 கிலோ 36 ரூபாய், நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு 58, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, பச்சைப்பட்டாணி 140, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 220, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,899 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 249.90 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களை அடுத்த நிகழ்ச்சியா இதய ராகம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 9385462102 என்னுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: காலை மலர் கேட்டீங்க நேர்களே, அடுத்ததா இதே ரகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிலையத்தில் நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். ஹர்கர் திரங்கா எனப்படும் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கில் தங்கள் கூட்டு முயற்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவை தேசம் கொண்டாடும் இவ்வேளையில் இந்த முயற்சிகள் வந்தே மாதத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். கேரள மாநிலத்திற்கு கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தாக்கல் செய்கிறார். மேலும் கனிமவள சட்டத்திருத்த மசோதா, தீர்ப்பாயங்கள் சட்டத்திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மசோதா ஆகிய மசோதாக்களும் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளன. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிகிறார். பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான பொது மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதமும் இன்று நடைபெறுகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி, துறையூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் நியாயவிலைக் கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொருட்களின் இருப்பு, தரம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே நேரடியாக கேட்டறிந்தார். தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாணாக்கருக்கான கலந்தாய்வு தேதியும் இன்றே அறிவிக்கப்படவுள்ளது. கொடைக்கானலில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூத்து குலுங்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அபூர்வ நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. பிரெயின் பூங்காவில் 2019 நடவு செய்யப்பட்ட இந்த செடிகள் தற்பொழுது நீல நிற மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நீடிக்கும் இந்த அழகிய காட்சியை சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படங்களும் செல்பிகளும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. மூணார், ஊட்டியை தொடர்ந்து கொடைக்கானலிலும் குறிஞ்சி மலர்கள் பூத்திருப்பது சுற்றுலாப் பயணிகளுக்கு கிடைத்த இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும். கொடைக்கானலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணியம் பாரதி.
1: திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு

கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பொதுமக்கள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன் பட்ட போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்ன தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தேடல்ன்ற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அந்த கேப்ல நமக்கு பிடித்த பாடலை கேட்கும் போது கிடைக்கக்கூடிய உற்சாகத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அந்த உற்சாகத்தை தர்றதுக்காக இப்போ எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயரகம் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடித்த புது பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயரகம் 938-546-102-1 9385461021 இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். முதல் நேயர் யார், எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க, என்ன பாடல் அப்படின்னா, தஞ்சாவூர் நடுக்காவேரி கிராமத்திலிருந்து உமா ஸ்ரீராம் உஷா, இவங்களுக்காக மாமன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
9: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
10: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: இதயரேகம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேர்கள் எல்லாம் ரொம்பவே அவங்களுக்கு பிடித்த பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க உற்சாகமா. அடுத்ததா வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்வழி, தருண், சமீதா இவங்க கிட்ட பாடல் மகாராஜா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: Delhi. During the program, listeners can ask questions on the subject. To participate, simply dial the telephone numbers 011-2371-7117, 011-2371-7106 from 9:30 p.m. onwards tonight. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. Prime Minister Modi meets India's Commonwealth Games medalists on their historic performances in Glasgow, urging them to continue inspiring the nation, is a front-page headline in The Statesman and all the other dailies. Another headline in the same paper says, something major in the works as monsoon session enters last week. The Economic Times reports AI job market booming in India, engineering roles growing 51% every year. All the dailies have mentioned Ashmita Chaliha clinching maiden BWF World Tour title with Career Master Crown. The Times of India with an inbox picture of the winner writes, first Indian to join the Super 300 Winners Club. The Hindu reports, Ladakh to lead independent India's first caste census. Chief Minister vows justice as protesters plan to march ahead to assembly today. Jharkhand government agrees to cancel three exams. Job panel members quit, writes the Indian Express. Parliamentary panel pitches integrated security grid for J&K's tourist spots as a headline in the Tribune. And finally, a report says, with 99.95% punctuality, Delhi Metro beats New York, Hong Kong, Paris, line setting a new benchmark amongst the most reliable in the world, states Hindustan Times. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8 மணி 30 நிமிடம்
3: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
9: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இதே ரகம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்காக திரும்ப ஒரு தடவை நம்ம வாட்ஸ்அப் என்ன சொல்லிடலாம், 9385461. அடுத்ததா புது நேயர் முத முதல்ல நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, அரியலூர் பெரியார் நகர்ல இருந்து விஜி. அவங்களுக்காக பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, நாமளும் கேட்கலாம்.

0: கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு வருங்காலம் வசந்தமாக.
3: வணக்கம் நேயர்களே, நான் சுந்தரேசன். என்னுடைய தொழில்துறை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் ரெயின்போ FM இல்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு தொட்டு வாங்க. 240-102-1, 246-102-1 வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். 938-546-102-1 எனக்கு. தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு நம்ம FM ரெயின்போ 102.1.
4: உற்சாகத்தின் உறைவிடம் FM ரெயின்போ 102.1. இது இதய ராகம். 8:39 ஆயிடுச்சு. நேர்கள்லாம் கொஞ்சம் கூட அந்த ஸ்பீடு குறையாம நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த பாடலும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா சின்ன சேலத்துல இருந்து சித்ரா கிருஷ்ணசாமி கேட்ட பாடல் சங்கத்தமிழன் திரைப்படத்துல இருந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதயராகம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

8:45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் இதய ரகம் நேயர்களா, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பாடலுக்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? லப்பர் பந்து, இந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. அரியலூர்ல இருந்து துர்கா தேவி அவங்க மட்டும் இல்ல, துறையூர் மாராடி ரமேஷ் அவங்களும் கேட்டிருக்காங்க. நாமளும் கேட்கலாம் அவங்களோட சேர்ந்து லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து.

0: நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், அதுல நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அதுக்கான திட்டம் கூட நிறைய வச்சிருப்போம். ஆனா அதுல அனுபவம் வாய்ந்தவங்க நமக்கு ஆலோசனைகள் சொன்னா நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காகவே இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. கேள்விகள் அனுப்புறதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் காத்துட்டு இருக்கு. 938-546-102-1.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
3: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன், அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே

0: விட்டது அந்த கம்பி. அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா, நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான், ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னானான் அந்த பையன்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: இதய ரகம் கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதய ரகத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்ட பாடல் தங்கப்பூவே வந்துட்டே இருக்கு. நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் நேரலையில பங்கேற்க இருக்காங்க. உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வரலாம். 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. வாட்ஸ்அப் என்னும் காத்திருக்கிறது 938 546 102 1. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இவ்வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் கூறினார். மக்களவையில் வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். மேலும் கனிமவள சட்டத்திருத்த மசோதா, தீர்ப்பாயங்கள் சட்டத்திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மசோதா ஆகிய மசோதாக்களும் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளன. நாட்டின் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் சேவையாற்ற வெளிப்படையான நம்பிக்கைக்குரிய தேர்வு அமைப்பு முறையை கட்டமைக்க மத்திய அரசு தொடர் கவனம் செலுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியிருக்கிறார். தேர்வு முகமையை அமைப்பு ரீதியாக மேம்படுத்தவும் தேர்வு நடைமுறைகளை நெறிப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிகிறார். நடப்பு நிதியாண்டிற்கான பொது மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது பொது விவாதமும் பேரவையில் இன்று நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவை மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று தாக்கல் செய்கிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான துளை கலந்தாய்விற்கு வரும் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்விக் கழகம் அறிவித்துள்ளது. துணைத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றோர் மற்றும் பொது கலந்தாய்வில் விண்ணப்பிக்காதவர்களும் இதில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்நாளையொட்டி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்குகிறது. பல்வேறு மாவட்ட, மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் நேற்று முதல் வர தொடங்கியுள்ளனர். விழாவில் பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகளும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும்

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு கனவு, இன்னொருத்தருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு கனவு. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் நான் ஏன் இன்னொருத்தருக்காக வேலை செய்யணும், நானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமேங்கிற கனவு இருக்கும். அந்த கனவுக்கு பெயர் தான் தொழில் முனைவு. இது கேட்டுட்ருக்கிற உங்களுக்கும் அப்படி ஒரு கனவு இருக்கா? அப்போது உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. ஆமாங்க, இன்னைக்கு வசந்த அழைப்பில் வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. உங்களுக்கும் பல கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் 4 3 1 240 6 101 1 240 102 இந்த எண்களில் நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் கேள்விகளை நீங்கள் குரல் பதிவாகவோ அப்படி இல்லைனா தட்டச்சு செய்தோ 938 546 102 1 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள்.
1: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலமா அனைவரும். இந்த மாதம் இந்த வாரம் பல சிறப்புகள் கொண்ட ஒரு வாரமாகவும் மாதமாகவும் இருக்கிறது. நமது சுதந்திர தினத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 12ஆம் தேதி அன்று சர்வதேச இளையோர் தினம். இளையோருக்காக, இளையோரின் வெற்றிக்காக நம் நாடு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறது. இளைய பாரதம் வெற்றி பெற வழிகள் என்ன? வருங்காலம் வசந்தமாக வழிகள் குறித்த நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க என் சுந்தரேசன் அவர்கள், வணக்கங்க.
2: வணக்கம்.
1: 18 ஆண்டுகள் ஆட்டோமேஷன் துறையில் இருந்திருக்கிறீங்க, அதில் பல வெற்றிகள் கண்டிருக்கீங்க, பல சோதனைகளை தாண்டி வந்த வெற்றிகள் அவை. ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சிங்க.
2: நன்றி மேடம், எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: சரிங்க, இப்போ நீங்கள் தொடங்கிய காலத்தில் உங்களுடைய கனவு என்னவாக இருந்தது? ஏன்னா எப்போவுமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே இதை தான் நம்ம செய்ய போகிறோம்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். காலேஜில் அது கிட்டத்தட்ட சாலிடிஃபை ஆகிடும், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஒரு வேலையும் நீங்கள் தொடக்கத்தில் செய்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம்தான் உங்களுக்கான அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறீங்க. இந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நான் 94 முடித்தேன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு பயிற்சியாளராக என்னோடய பணியை தொடங்கினேன். ஒரு 14 வருஷம் வந்து அந்த நிறுவனத்தில் ஒரு வேலை பார்த்தேன். ஒரு 10 வருஷம் வந்து உற்பத்தித்துறையில், உற்பத்தி பிரிவில் வந்து வேலை பார்த்தேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் வந்து மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அங்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன் நான். அந்த உற்பத்தி பிரிவில் இருந்த வரைக்கும் ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டி நம்மளால் வெளியே வர முடியாது. அடுத்து பெரிய எக்ஸ்போஷர் கிடச்சது வந்துன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் போன பிறகு தான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்போஷரே கிடச்சிது. ஸோ அங்கே வந்து பலதரப்பட்ட கம்பெனிகள்லாம் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். வெளியில் நிறையா கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து, நமக்கு ஏன் வந்து நம்மளாக ஒரு தொழில் தொடங்கக்கூடாது? ஆமாம், நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நம்ம ஏன் நம்ம ஒரு நிறுவனம் தொடங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நான் வந்து அந்த வேலையை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தொழில் வந்து தொடங்க ஆரம்பித்தேன்.
1: சரி, நீங்கள் படித்ததெல்லாம் எங்கங்க, என்ன படிச்சீங்க? உங்களுடைய
2: நான் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன்.

0: அது ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு அடுத்து முடித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ வேலையை பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன், நான் என்னோடய பணி தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். அது பிறகு நடுவில் வந்து சின்ன சின்ன கோர்சஸ்லாம் படித்தேன். படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறப்ப பேரலாக அதையும் படிச்சுட்டு தான் வந்தேன் நான்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து படித்து முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. வேலை செய்துட்டு இருக்கும்போதே பல கோர்சஸையும் நீங்கள் சேர்த்து படிச்சிருக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பயம் ஒன்று வருமே. ஏன்னா எப்போவுமே ஒரு வேலைக்கு நம்ம சேர்ந்துட்டோம், நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்ற நினப்பு நமக்கு வரும். வேலை செய்துட்டோம்னா மாத கடைசியில் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும்,
0: கண்டிப்பாக
1: ஒரு சம்பளம் வந்துடும் அப்படின்ற தைரியத்தில் தான் பல பேர் நம்ம நடந்துருக்காங்க. இப்போது அதை தாண்டி நம்ம தனியாக போகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். அதுவும் முதல் முறை உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பல பயங்கள் தயக்கங்கள்லாம் வருமே, எப்படி அதை தாண்டி வந்தீங்க அதை சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது இருக்கும். வீட்லேயும் வந்து சொன்னாங்க, நீங்கள் தனியாக தொழில் தொடங்குறது வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க
1: அப்படின்னுப்பா அப்படின்னு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி தான் சொன்னாங்க. சரி, நம்மளால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ எனி சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து கையாள முடியும் அப்படின்னு ஒரு தைரியமும் நம்பிக்கை என் மேலே இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணேன். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாக அவங்களும் கண்டிப்பாக கொடுத்தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அவங்க வந்து எதையும் நெகட்டிவாக எதுவும்
1: பேசலை. சரி, இப்போது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்த போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் ஹெல்ப் பண்ணிச்சா, இல்லைனா வந்து ஒரு டிகிரி முடித்த உடனேயே கொஞ்சம் அதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது இங்கே இது இது சரி வருமா அது சரி வருமா, ஃபினான்ஸுக்கு எங்கே போகலாம் இல்லை எப்படி நடத்தலாம் அப்படின்னு போய் நீங்கள் பார்த்து ஒரு சர்வே மாதிரி பண்ணி கூட ஆரம்பிக்கலாமா, இல்லை ஒரு வேலைன்னு ஒரு 2-3 வருஷம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு கூட தொடங்கிறது வந்து சரியாக இருக்குமா?
0: நல்லா சொன்னீங்க, நல்ல கேள்விக்கு நீங்கள் கேட்டது. கண்டிப்பாக வந்து ஒருத்தர் தொழில் தொடங்கினா அந்த துறையில் வந்து ஒரு 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணினா மட்டும்தான் அந்த துறையில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அடுத்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொழில் தொடங்கின உடனே வந்து உடனே பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு நம்ம வந்து எப்படி ஒரு மரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து ஒரு 5 வருஷம் கழித்து பலன் தருமோ அது மாதிரி தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். குறைஞ்சது 3 வருஷம் வந்து நம்ம தொடர்ந்து அதில் வந்து வர லாபத்தை எடுக்காமல் அதை திரும்பி முதலீடு பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வளர முடியும். உடனே வந்து நம்ம லாபத்தை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னா தொடர்ந்து வளராது, ஒரே
1: தான்
0: இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்புட் பண்ணிட்டு வரப்போ தான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு வந்து அந்த பலனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வரலாம்.
1: சரிங்க, இப்போ முதலீடு பற்றி பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய முதலீடு எங்கே தொடங்குச்சுங்க? ஏன்னா சிலர் வந்து வீட்டிலருந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை முடியல அப்படின்னா பேங்க் லோனுக்கெல்லாம் கூட போவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கின போது உங்களோட முதலீடு அந்த பணம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க?
0: உண்மையாக சொல்ல போனால் இவனோட மனைவி தான் கொடுத்தாங்க. அவங்களோட சேவிங்ஸ் தான் எனக்கு வந்து கொடுத்து உதவி பண்ணாங்க. ஒரு பேங்க்கில் போனோன்னா கொலாட்ரல் கேட்பாங்க. ஸோ வந்து கொலாட்ரல் இல்லாமல் வந்து எந்த லோனுமே தரமாட்டாங்க. ஸோ என்னோடய ஃபாதர் எங்கள் அப்பா வந்து அவங்க பேரில் உள்ள வீட்டு பத்திரத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க, என்னோடய மனைவியும் என்னோடய அப்பாவும்.
1: சரிங்க, அவங்க பேர் கூட இப்போ சொல்லலாம். அவங்க தகப்பனார் என்னவா இருந்தார்?
0: எங்கள் அப்பா வந்து நடராஜன். அவங்க வந்து திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் வந்து மேலாளர் இருந்து ஓய்வு பெற்றாங்க. என்னோடய மனைவி வந்து செல்வராணி, அவங்க வந்து ஹவுஸ்வைஃபாக தான் இருக்காங்க.
1: சரிங்க சரிங்க. ஸோ எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்ண பிறகு நீங்கள் தொடங்குனீங்க. தொடங்கின பிறகு டெஃபினட்டாக நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும்.
0: கண்டிப்பாக.
1: என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க?
0: எடுத்தோடனே மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனே ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்காது. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து கஸ்டமர்ஸை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம தொழில் தொடங்கி ஒரு கஸ்டமர் மட்டும் பேஸாக வச்சு பண்ணக்கூடாது. அந்த கஸ்டமர் வந்து இன்றைக்கி அவங்கள்ட்டேருந்து ஆர்டர் வரலாம், ஒரு 2 மாதம் கழிச்சு ஆர்டர் வர்றது. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் பேஸை வந்து ஒரு 5 பேர் 6 பேர் கஸ்டமர் பேஸை வச்சுருந்தோம்னா நம்ம

0: கஸ்டமருக்கு வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர்னு யாருமே பார்க்கக்கூடாது. பெரிய கஸ்டமர் இருந்தாலும் நம்ம சின்ன கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எந்த கஸ்டமரையும் நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது. எந்த கஸ்டமர் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி ஆர்டர் வாங்கிக்கணும். அந்த கஸ்டமர்கிட்ட ஆர்டர் இல்லைனாலும் அவங்களோட தொடர்ந்து டச்சில் இருக்கணும். ஸோ நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து உதவி கிடைக்கும் அவங்கள்ட்ட இருந்து.
1: சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு எந்த ஒரு தொழிலையும் விரிவுபடுத்த முடியும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னும் பொழுது ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கலாம். இந்த 5 வருஷமும் உங்களுக்கு வந்து லாபத்தை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதை லாபத்தை திரும்பி அந்த தொழிலில் தான் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும் வளர்றதுக்காக.
0: கண்டிப்பாக.
1: அப்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துறதுக்கு அது ரொம்ப டஃப்பான ஒரு டைமாக இருந்திருக்குமே. அப்போது வந்து சப்போர்ட் எப்படி இருந்தது, எப்படி உங்களுடைய பார்வை இருந்தது? ஏன்னா சில சமயங்களில் நமக்கு பொருளாதார ரீதியாக சரியான ஒரு சப்போர்ட் இல்லை, இல்லைன்னா ஒரு வீக்காக இருக்கும் அப்படின்னா மனம் கொஞ்சம் சோர்ந்து போகும்.
0: நம்ம டே டு டே லைஃப் ரன் பண்ணுறதுக்கு இப்போ மந்த்லி ஒரு சேலரி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ரன் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு ஒரு லாபத்தில் வந்து ஒரு பகுதியை மட்டும் நம்மளோட டே டு டே லைஃப்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு மீதியை வந்து திரும்பி அந்த தொழிலே வந்து முதலீடு பண்ணுங்கிறதான் என்னோட குறிக்கோளாக இருந்தது. அதுதான் நான் பண்ணினேன் நான். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் தான் இருந்தேன். என்கிட்ட வந்து அப்போ வந்து ஒரு 5 பேர் தான் வேலை பார்த்தாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட. அப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ 2 மிஷின் தான் இருந்தது. இப்போ என்கிட்ட வந்து 15 மிஷின் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த லாபத்தை எடுத்திருந்தேன்னா அந்த 2 மிஷினோடு தான் இருந்திருப்பேன். தொடர்ச்சி எனக்கு வந்து 1 கஸ்டமர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய லாபத்தை அதிலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து இப்போ எனக்கு குறைஞ்சி 6 கஸ்டமர் இருக்கிறாங்க, 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஒரு செட்டப்போட பண்ணிக்கினா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்.
1: சரிங்க, நம்மளுடைய தொழில்துறையில் முயற்சி மட்டும் இல்லை, மன உறுதியும் தேவை. அப்பொழுதுதான் தொடர்ந்து எந்த துறையிலுமே வளர முடியும். நேர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது, இணைந்திருங்கள். இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சி மற்றும் கும்பகோணம். நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பொதுவா ஒரு தொழில் தொடங்கணும்னா பெரிய முதலீடு இருக்கணும், பெரிய ஆபீஸ் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், இப்படிதான் நம்ம எல்லாம் பல பேர் நினைக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி தொழிலுக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு நல்ல யோசனை. எங்கிட்ட நல்ல யோசனை இருக்கு, ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இன்னைக்கு வசந்த அழைப்புல வருங்காலம் வசந்தமாக அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. உங்க கேள்விகளை 4431 2462 1 240 1 2

0: எண்களில் நீங்கள் வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் கேள்விகளை நீங்கள் குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: ஆம் நேயர்களே, என் சுந்தரேசன் அவர்கள் வந்து டிடிசியாவோட உறுப்பினர். அதுவும் இல்லாமல் லகு உத்யோக் பாரதி அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய யூனிட், எம்எஸ்எம்இ யூனிட், அது பேன் இண்டியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் தொடங்கின போது, தொழில் தொடங்கின போது இருந்த சூழலை பற்றி சொன்னீங்க. எப்படி எல்லாம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தாங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஜாஸ்தி பண்ணிங்க, எப்படி எல்லாம் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளையோர்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ குரூப்பில், அதாவது இந்த லகு உத்யோக் பாரதியினோட ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இப்போது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் காமன் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பல பரிமாணங்கள் ஒருமித்த சிந்தனைகள் இளையோருக்கு இருக்கணும், இல்லைன்னா அதை நோக்கி அவங்களை செலுத்தணும் அப்படின்றது தான் கருப்பொருளாக இருக்குது. இப்போ இருக்கிற இளையோர்கிட்ட என்ன மாதிரியான ஆக்கம் இருக்குது, அவங்களுக்கு எப்படி அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தலாம், எப்படி ஊக்கப்படுத்தலாம்?
2: இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட வந்து நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்துருச்சு. இப்போ நம்ம நான் இருந்த காலத்துக்கிட்ட கிடையாது, இப்போ வந்து நிறையா அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியெல்லாம் வந்து யார் கஸ்டமரோ நம்ம போய் தேடிக்கிட்டுலாம் இருக்கணும். இப்போ வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து பேங்க் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, லோன்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. திருச்சியில் வந்து டிஐசி, டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சென்டர், தொழில் மாவட்ட தொழில் மையம் இருக்குது. அது இல்லாமல் டிக்கு, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், அவங்களும் வந்து லோன் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம தொழில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் தேடுவாங்க. இப்போ லகு உத்யோக் பாரதியில் வந்து நிறையா வந்து பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது இருக்குது. அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் எல்லாம் அதை வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மூலமாக யாருக்கு வேணாலும் வந்து அந்த டெக்னாலஜி வந்து கொடுத்து அவங்க வந்து தொழில், அது அந்த டெக்னாலஜி வச்சு அவங்க வந்து தொழில் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நெப்டம் இருக்குது, தொழில் அது சாரி உணவு சம்மந்தப்பட்டமான ஒரு தொழில் இருக்குது. அங்கே வந்து நிறைய டெக்னாலஜி வச்சுருக்காங்க, ஃபுட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து அது இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டியூட் இருக்குது, என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்தா நமக்கு என்ன, நமக்கு என்ன தொழில் பண்ண முடியும், நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த தொழிலில் வந்து நம்ம டெக்னாலஜி வாங்கி நம்ம பண்ண முடியும்.
1: சரிங்க, இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் அது வந்து ஏதோ ஒரு வேற ஒரு லெவலில் ஒரு பரிமாணத்தில் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதை பற்றின விஷயங்கள், மிஷின் லேர்னிங், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை மாணவர்கள் வந்து ஐ மீன் பள்ளி கல்லூரி முடித்த பிறகு அவங்க போய் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிறைய படிப்புகள் இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது. ஆனால் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்றதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க, ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதையே ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனோம்னா திருப்பி அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதை கற்றுக்கிட்டா அவங்களால ஒரு ஸ்டார்ட் அப்பை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை மாற்ற முடியும், அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இப்போ அவங்க வந்து எந்த துறையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அது பண்ணினா நல்லது. கோர் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க, இப்போ படித்தது ஒன்று வேலை செய்கிறத ஒன்றா இருக்கும். அது மாதிரி இருந்தாங்கன்னா வந்து அது வந்து அடுத்த லெவலில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ கோர் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும், அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சரி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும்.
1: இல்லை இந்த டிடிசிஏ மூலியமாக அவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கும் அப்படின்னா இப்போ முன்னாடி இருந்ததை விட எளிமையாக இருக்குதுங்களா?
2: இப்போ ரொம்ப எளிமையாக இருக்குது.
1: என்னென்ன மாதிரி ஆவணங்கள்லாம் கையில் வச்சுருக்கணும் அவங்க?

0: நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஒரு டிபிஆர், அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று வேணும், என்ன தொழில் பண்ண போகிறோம், எங்கே தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது வேணும். பேசிக்கான டாக்குமெண்ட்டு ஆதார் என்ன, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, நம்ம வந்து ஜிஎஸ்டி இது இருந்தாலே போதும். அது வந்து நம்ம எந்த பேங்க்கு நம்ம போய் எங்களுக்கு அப்ரோச் பண்ணாலே போதும், உடனே உடனே கிடையாது, ஒரு சில நடைமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம்.
1: சரிங்க, இப்போது கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அங்கே வேலை செய்துட்டு இருக்கும்போதே, இப்போது படிக்கிறாங்க, ஒரு படிப்பு படிக்கிறாங்க, ஆனால் இந்த துறையில் நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அந்த துறையிலேருந்து வேறு துறைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறது ஓகே தானா?
0: பண்ணுறது ஓகே. அது வந்து இனிஷியலாக உடனே சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது. ஸோ ஒரு பார்ட் டைமாக வந்து பண்ணணும். இப்போ ஒரு துறையில் இருந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பார்ட் டைமாக இருந்து இருந்து பண்ணணும். ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணால் அதில் ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போனால் நமக்கு வந்து நல்லா
1: கொஞ்சம்
0: பெட்டராக இருக்கும்.
1: ஓகே, நேர்களை இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. இது இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் நேரலையில் நம்ம கூட இருக்கிறாங்க. சார், இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க?
4: திருச்சியிலிருந்து பிரிசில்லாங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது, யாரை போய் பார்க்கறது,

0: எந்த பிளாட்ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க.
1: நல்ல க்வெஸ்சன் மேடம். இப்போ ஒரு பொதுவாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அவங்க ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, என்ன தொழில் பண்ண போகிறாங்கங்கிறத ஒரு டீட்டெயில் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அசஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு திருச்சி மாவட்ட தொழில் மையம் இருக்குது, அதர் பேங்க்ஸ்லாம் இருக்குது, அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 லட்சரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னாங்கன்னா அவங்க கையில் வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சரூபா சேவிங்ஸ் வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு உடனே 10 லட்சரூபாயும் வந்து லோன் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவில் வந்து 25% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். யார் தொழில் பண்ணாங்களோ கான்ட்ரிபியூட் பண்ணணும். மீதி 75% மட்டும்தான் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 25% போக மீதி வந்து நம்மளோட கம்பெனி ஒரு அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு ரன் பண்ணுறதுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து தொடர்ச்சியாக ரன் பண்ண முடியும். நான் ஒரு 6 மாதத்துலேயே வந்து நம்ம வந்து அதுலேருந்து ரொட்டேஷன் உடனே எடுத்துட முடியாது. ஸோ அதுக்காக வந்து அது வேணும்.
2: சரி, ஸோ ஐடியாஸ் இருக்குது, ஆனாலும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுக்கு என்னவோ அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்.
1: நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு ஹர்டல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து போக முடியும்.
2: இப்போ உங்கள் துறைக்கே வருவோம். இப்போ ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கின போது எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது?
1: நான் பொதுவாக வந்து மேஜராக வந்து ஆட்டோ செக்டார்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, பாய்லர், அவங்களுக்கெலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. 2008-13 வரைக்கும் கொஞ்சம் இருந்தது. இப்போ கடந்த ஒரு 13 வருஷமாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலை வந்துருச்சு. ஒரு தொழில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. கஸ்டமர் வந்து நிறையா வந்து வாண்டட் இருக்குது. டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ ஜெம் போர்ட்டல் மூலமாக தான் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நம்ம தொழில் தொடங்கி ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டெண்டர் அட்டன் பண்ணி நம்ம வந்து அது மூலமாக எடுத்து நம்ம தொழில் பண்ணலாம்.
2: இப்போ மேக் இன் இண்டியா அந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம இண்டிஜினஸாக இந்தியாவுக்குள்ளாரியே நம்ம தயார் பண்ணுற பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அது மட்டும் இல்லை நமக்கே வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் நமக்கு தருது. வெளியில இருந்து தான் வரணும்னு இல்லை, நம்மளே உருவாக்குற பொருட்களுக்கு அவ்வளோ மரியாதை சந்தை இருக்கு அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க?
1: அதுல நிறைய இருக்கு மேடம். நீங்க வந்து சாதாரண குண்டூசியிலிருந்து கம்ப்யூட்டர் பெரிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து த்ரூ ஜெம் போர்ட்டல் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வாங்குறாங்க. ஸோ அதுல வந்து ஏகப்பட்டது நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் மூலமாக நம்ம ஜெம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணது எந்த ப்ராடக்ட்னா சப்ளை பண்ணலாம்.
2: சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும் இல்லைன்னா பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஒரு டிகிரியோ இல்லை அதுக்கான பேக்கப் சர்டிஃபிகேட்ஸோ தேவைப்படும், இல்லைன்னா எனக்கு தெரியும் நான் கற்றுட்ருக்கேன் எனக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு கூட நான் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியுமா?
1: கண்டிப்பாக பண்ண முடியும் மேடம். இது வந்து டிகிரி தான் படிச்சு தான் தொழில் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம 10வது படித்தாலும் 12வது படிச்சிருந்தாலும் சரி, அந்த தொழில் அனுபவம் இருந்தாலும் நம்ம வந்து தொழில் தொடங்க முடியும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
2: இன்னொன்று, நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் நீங்கள் எழுதும் போதே? ஏன்னா பலர் வந்து நல்லா அவங்களால வேலை செய்திட முடியும், ஆனால் அது ஒரு ரிப்போர்ட்டாக அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நிறைய சிக்கல்கள் இருக்கும். இது எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி கொடுத்தா அவங்களுக்கு படித்து பார்க்கும் பொழுது இதில் அவசியம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இவரால் நல்லா தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வங்கிகளுக்கும் வரணும் இல்லையா, அமைப்புகளுக்கும் வரணும். என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்கணும், என்னென்ன இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும்?
1: முக்கியமாக நம்மளோட என்ன தொழில் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், யார் கஸ்டமர், அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இருக்கணும். அப்புறமேட்டு நிதிநிலை, நம்ம வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறோம், நம்ம தொழில் தொடங்கினா எவ்வளோ வருமானம் வரும், நம்ம பேங்க் ரீபேமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்மளாக பண்ணுறது கூட ஒரு ஆடிட்டர் மூலமாகவும் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம். நீங்கள் தொழில் முதலீட்டுக்கலாம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக்கலாம் அவங்கள்ட்ட இப்போ பிரச்சனை பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அதுக்கும் அவங்க
2: உதவி பண்ணுவாங்க. சரி, அடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு இல்லையா?
0: திருச்சி கீழப்புலிவாட்

0: ரோட்லேருந்து ஸ்ரீராம தீபம் கேட்டிருக்காங்க. இவங்க டெய்லராக இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க மாவட்ட தொழில் மையத்தையும் அணுகிட்டாங்க, பேங்க்லையும் போய் கேட்டிருக்காங்க, ஆனால் எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, பணம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க.
1: முன்ன சொன்ன மாதிரி தான் மேடம், அதுக்கு வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் கையில் வச்சுருக்கணும். ஒரு தொழில் தொடங்கினா வந்து 100% வந்து பேங்க் லோனே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பேங்க்கும் லோன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பேங்க் போய் அப்ரோச் பண்ணலாம். அதேமாரி வந்து எவ்வளோ வருஷம் தொழிலில் இருக்காங்க அப்படிங்கிறத விட அவங்க எப்படி தொழில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு
2: பிளான் ரொம்ப அவசியம். விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான ஒரு சின்ன சேவிங்ஸ், ஒரு சின்ன சேமிப்பு இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: சரிங்க, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன இடைவெளி நேர்களே.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. வருங்காலம் வசந்தமாக தொழிலதிபர் என் சுந்தரேசன் அவர்கள் நேரலையில் நிறைய விஷயங்கள் அவருடைய அனுபவங்கள் கூட நம்மக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. சார், உங்களுடைய துறையை பற்றி சொன்னீங்க, அதில் இருக்கக்கூடிய இப்போ முன்னேற்றங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அப்டேட்டடாக இருக்குது அப்படின்றத பற்றி கூட சொன்னீங்க. இப்போது அப்டேட்டடாக இருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா காலத்தில் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு மாற்றம் வரும்னு. இப்போல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையே எல்லா தொழில்கள்லேயுமே புது புது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய டெக்னாலஜியை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு நேரம் தேவைப்படுது? மக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறீங்க? உங்ககிட்ட 30 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க?
1: இப்போ நம்ம வந்து நான் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன். இன்னொன்று, வெளியிலேருந்து பயிற்சி நான் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். கோயம்புத்தூர், சென்னை அங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பயிற்சி நிலையம்லாம் இருக்குது. ஸோ என்னோடய எம்ப்ளாயிஸ் யாருக்கு என்ன பயிற்சி வேணுமோ அவங்கள வந்து அங்கே அனுப்பிச்சு அவங்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறேன். சில இதெல்லாம் நான் வந்து டைரெக்டாக போய் அந்த நான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் என்னோடய எம்ப்ளாயிஸ்க்கு நான் வந்து நான் பயிற்சி கொடுக்குறேன். இதுவும் இருக்குது. இப்போ நிறையா டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. டே டு டே வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நிறைய எக்ஸ்போ நடக்குது மேடம். அங்கே தான் வந்து புது புது டெக்னாலஜிஸ்லாம் வந்து நம்ம வந்து நேராக போய் பார்க்க முடியும். நம்ம நெட்டில் பார்க்குறோம், புக்கில் படிக்கிறோம். பட் என்ன, அந்த எக்ஸ்போவில் போனால் மட்டும்தான் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டிப்பாக போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து டிடிசியில் உறுப்பினராக இருக்கீங்க, லகு உத்யோக் பாரதியில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை போன்றோர் பலரை நீங்கள் சந்திப்பீங்க,
1: கண்டிப்பாக
0: பெரிய தொழில் அதிபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அந்த சந்தை சூழல் எப்படி இருக்குன்னு புரியறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும், எதெல்லாம் பேசுவீங்க?
1: புது சந்தை வாய்ப்புகள் கண்டிப்பாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக பேசுவோம். என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, அடுத்து கவர்மெண்ட்லேருந்து என்ன நம்ம எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் கிடைக்கும், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் தொழில் வருது, இப்போ ஒரு வாய்ப்புகள் இருக்குது, தொழில் எங்கெங்கெல்லாம் தொழில் வருது அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு திருச்சியில்

0: வந்து அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான டிடிசியா மாதிரி இடங்களில் உறுப்பினர்களாக ஆகலாமா? இந்த மாதிரி நீங்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்ஸில் வந்து உட்காரலாமா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது மேடம். அது வந்து அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, உறுப்பினர் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தான் கிடைக்கும், ஒரு நல்ல தகவல் கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நீங்கள் வேலையும் கொடுத்துருக்கீங்க, நிறையா இளையோர் உங்களை நாடி கூட கேட்பாங்க, சார் இதில் எப்படி பண்ணலாம் சார்னு ஐடியா கேட்பாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டால் இளையோர் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஃபீல்டெல்லாம் நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: முறையாக திட்டமிடல் வந்து முக்கியம் மேடம். ஒரு தொழில் தொடங்கணும்னா வந்து நமக்கு ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு வேணும், அதுக்கு பிறகு வந்து நிதி மேலாண்மை, நம்ம ஃபினான்ஷியலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இருந்தாலே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துடலாம். நிதி திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: சரி, தொடர்ச்சியாக ஒரு துறையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா?
0: தொடர்ச்சியாக ஒரு துறை இருக்கிறது அவசியம்தான். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு பேசிவ் இன்கம்க்காக ஒரு சைடில் இன்னொரு தொழில் வச்சுக்கிறதும் நல்லது
1: நல்லதுதான். சரிங்க, உங்களுடைய ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இன்றைக்கி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் எங்களுக்காக வந்திருந்து நிறைய தகவல்களை நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த நிலையத்திற்கும் மற்றும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கனவு காணுங்க, யோசிக்க தொடங்குங்க, வெற்றி செய்யுங்க, முயற்சியும் செய்யுங்க, ஒரு நாள் உங்கள் பேரே ஒரு பிராண்டாக மாறட்டும். இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் வருங்காலம் வசந்தமாக தொழில் முனைவோர் என் சுந்தரேசன் அவர்கள் பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. உடன் உரையாடியவர் சித்ரா திருவாளன் அவர்கள்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், இதனை நிறைவேற்ற கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பேரவையில் தற்போது தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த விகிதத்தை உயர்த்துவது குறித்து அரசு ஆலோசிக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு கல்லூரி விடுதிகளில் மாணாக்கருக்கு முறையாக உணவு வழங்காதோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மாணாக்கர் விடுதியை நேரில் ஆய்வு செய்த அவர், விடுதிகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் இருப்பை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2528 இடங்களில் இம்மாத்திரைகள் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகள் பள்ளிகள், கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 2528 நிலையங்களில் இன்று வழங்கப்பட உள்ளது. விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2022 திங்கட்கிழமை மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை நோய் தடுக்கப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அறிவுத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சி மேம்படுத்துகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
1: மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை திருநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பரதநாட்டியம், கிராமிய கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று தொடங்கி வைக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதால் மின் நுகர்வோர் இதில் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து நிவர்த்தி பெறலாம் என்று மாவட்ட மின்வாரிய செயற்பொறியாளர் திரு அசோக்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் கிராமத்தில் இன்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காளைகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற 101 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விறுவிறுப்பான காலை பொழுதுல உற்சாகம் தரும் பாடல்களால உங்களை சுறுசுறுப்பாக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

கொஞ்சம் பொறு கண்ணு, கூட்டம் இருக்கு பாக்குது பல கண்ணு, நோட்டம் இருக்கு கப்பு கொடுத்திட நான் தழுஞ்சிருக்கேன்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இருபட பாடல்களாய் 6 படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் 2 படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் ரன் படத்திலிருந்து பாடல்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள் என்ற நிகழ்ச்சியில் ரன். 6 படங்களில் இருந்து இதுவரை கேட்டது ரன் படத்திலிருந்து பாடல்கள். அடுத்து ஒலிக்கவிருப்பது 6 படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:51 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரு பட பாடல்கள்.

ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொல்லுடமக்கிறா துறவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா வேமாயே சரோஜக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா கூட்டத்துல கல் பறக்கும் புரிஞ்சுக்கடா சோமா.

0: திருச்சியம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இரு பட பாடல்கள். நிகழ்ச்சியில் ரன் 6 படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், சன்னரக நெல்லுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 159 ரூபாயும் ஆதரவு விலையாக வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு குவிண்டாலுக்கு 2600 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் எனவும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 3290 இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசும் வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
2: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
1: தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை எப்போதும் இந்த அரசு விட்டுக் கொடுக்காது எனவும், தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம்முடைய உணர்வு, உயிர் என்றும் தெரிவித்தார். இத்தீர்மானத்தை ஆதரித்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, காங்கிரஸ் சார்பில் அமைச்சர் திரு விஸ்வநாதன், விசிக சார்பில் அமைச்சர் திரு வன்னியரசு, பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் அமைச்சர் திரு ஷாஜகான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் பேசினர். உலக சிங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிங்க இனத்தை பாதுகாப்பதை வலியுறுத்தி ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், ஆசிய சிங்கத்தின் கர்ஜனை வரும் தலைமுறையினருக்கு தொடர்ந்து எதிரொலிப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக கடந்த 11 523 இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது 891 அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கள் இன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில்.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சிரித்த முகம், அன்பான ஒரு பார்வை, ஆறுதலான சில வார்த்தைகள், இது நம்மள மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் ரொம்பவே மகிழ்ச்சியா வச்சிருக்கும். இப்ப ஒரு சந்தோஷமான தருணம் அமையணும் அப்படின்னா நமக்கு பிடித்த பாடலை கேட்கணும். அதுக்காகவே எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க ரெடியா இருக்க காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க போனை எடுங்க. 4431 இந்த இணைப்பு என்னோடு, 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. இரு எண்கள்ல ஏதாவது எனக்கு தொட்டு வரலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்கள்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: பதினோரு மணி 13 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. நேயர்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
11: வணக்கம். யாருமா, எங்க இருந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. தாமரை சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? மல்லிப்பூ எடுத்துட்டு இருக்கீங்க. தாமரைக்கு என்ன பாடல்? பேர் தாமரை, ஆனா எடுத்துட்டு இருக்கிறது மல்லிப்பூ. ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
12: எனக்கு தங்க மனசுக்காரிலிருந்து பூத்தது பூண்டோ பூண்டோ.
11: அதுவும் பூ பாட்டு தான் வேணுமா? சரி ஓகே. தாமரை பாடல் கேட்கலாமா? நீங்க தான் முதல் நேயர். நன்றிமா இனிப்புக்கு வந்ததுக்கு. நன்றி. நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க ஓகேவா?
12: ஓகே மேடம்.

0: கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்கலென்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 11:19 நிமிஷம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நேயர்கள்லாம், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில புதுக்கோட்டையிலிருந்து முத்துக்குமார் இணைப்புக்கு வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். என்ன பாடல்?

0: உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்கு.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீழக்குறிச்சியில முத்துக்குமார் பேசுறேன்.
0: முத்துக்குமார் ஐயா பேசுறீங்க, நான் சொல்லிட்டேன். என்ன பாடல் வேணும்?
1: சின்ன மாப்பிள்ளையிலிருந்து
0: அந்த பாடல் வேணும். நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: வேலை பாக்குறீங்க முத்துக்குமார்? சூப்பர் சூப்பர். சரிங்க, பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்க. நன்றி. கேட்டுட்டு இருக்க நேர்களும், ஆகா எனக்கு இப்ப இந்த பாடல், அதுவும் என் பேரெல்லாம் சொல்லி சொல்லி பாடல் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க போன் எடுங்க. 0431 இந்த இணைப்பு என்னோட, 240-102-1. இன்னொரு ஒரு எண் கூட காத்துட்டு இருக்கு, 246-102-1. இரு எண்கள்ல ஏதாவது ஒன்னுக்கு ட்ரை பண்ணுங்க, இணைப்புக்கு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மகளே.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் துப்பாக்கி சுடுமிடத்தில் இந்த மாதம் 16ஆம் தேதி வரை காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 வரைக்கும், அது மட்டுமில்லை இரவு 7 மணி முதல் 10 மணி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருக்கு. இதனால மேய்ச்சலுக்காக கால்நடைகளோ அல்லது மனித நடமாட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாப்பழூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஐடிஐ படிக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. 11:26 ஆயிடுச்சு. உங்களோடு நாங்க நேர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா, நான் தேவியமங்கலம் கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்துங்க இந்த பிரியா படத்துல இருந்துங்க, ஓ பிரியா ஸ்ரீராமனின் அந்த சாங்ஸ் போகுமா?
1: அந்த பாடல் வந்து காட்சி ரொம்பவே அழகா இருக்கும் இல்லையா? சூப்பர் சூப்பர்.
2: என்னங்கம்மா?
1: அந்த பாடலுடைய காட்சிகளும் ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னேன் அந்த படத்துல. நன்றி, உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
2: சரி.

0: FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
9: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: ஆடி வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு.
15: ஸ்ரீதலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
16: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: FM ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த

0: பாடலை கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா குமார வயலூர்ல இருந்து ரேவதி இணைப்புக்கு வந்துட்டாங்க. வருக, வணக்கம் ரேவதி.
1: வணக்கம்.
0: ரேவதி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுல இருக்கேங்க மேடம். வீட்டுக்கு முன்னாடி வீடு ஆரம்பிச்சுட்டு இருக்கேங்க மேடம். வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். அப்படியே அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல்மா வேணும்?
1: சாமுண்டி படத்துல இருந்து சரத்குமார் பாட்டுங்க மேடம்.
0: ஓகே, முத்துநகையே பாடல்.
1: அழகா
0: பாடுனீங்க, நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சாமுண்டி படத்துல இருந்து சரத்குமார் பாட்டுங்க மேடம்.
1: ஓகே, முத்து நகையே பாடல். அந்த பாட்டு ரெண்டு லைன் பாடுங்களேன், கேட்கலாம்.
0: முத்து நகையே முழு நீலவே அந்த பாட்டு.
1: ஐயோ ரொம்ப வெக்கப்படுறீங்க, அழகா பாடுனீங்க, நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 11:41 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க. அப்படியே நேர்கள்லாம் பயங்கரமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அப்படியே மெய் மறக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்தது யார், எங்க இருந்து கூட்டலாம்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: குப்பத்திபுரம் சுப்புலட்சுமி.
0: குப்பரெட்டி பெட்டியில இருந்து சுப்புலட்சுமி. சமைச்சு முடிச்சாச்சா? பாடல் கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன பாடல் குடுக்கலாம் சுப்புலட்சுமி அம்மாக்கு? சூப்பர்மா. ஓகேமா, நன்றிமா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. ஓகேவா?
1: நன்றி மேடம்.
0: ஓகேமா, ஓகேமா. கேட்டுட்டு இருக்க நேயர்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்க போன் எடுங்க. 9431 அப்படிங்கிற இந்த இணைப்பு என்னோட. 240-102-1 இரு எண்கள்ல ஏதாவது ஒண்ணுக்கு ட்ரை பண்ணி இணைப்புக்குவாங்க. இப்ப சுப்புலட்சுமி அம்மா கேட்ட பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே
3: சபாஷ்,

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆயிரம் ஆண்டுகளின் கால்நடை வர்த்தகம் அழியாத நம் பெருமிதம். அந்தியூர் மாட்டு சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தில் இந்த பிரம்மாண்டமான கால்நடை திருவிழா, அதாவது இந்த மாதம் இன்றிலிருந்து ஆகஸ்ட் 10-16 வரைக்கும் கால்நடை திருவிழா நடைபெற இருக்கு. இந்த கால்நடை திருவிழால நமது பாரம்பரியம் மிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பார்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை நம்மளால பார்க்க முடியும். நமக்கு தேவை அப்படின்னா கால்நடைகளை வாங்கிக்கலாம். அதே போல கால்நடைகளை விற்க விரும்புவோரும் இதில் விற்று பயனடையலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன் முறையாக TALC 2026 த அந்தியூர் லைவ் ஸ்டாக் கான்க்ளேவ் அப்படிங்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, அது மட்டும் இல்ல கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு, சிறந்த கால்நடைக்கான விருது வழங்கும் விழா, இது எல்லா சிறப்பு நிகழ்வையும் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. இந்த பெருவிழா இன்று முதல் வரும் 16 வரை நடைபெற இருக்கு.

0: நாங்கள் நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். கால்நடை பெருவிழா அந்தியூர் மாட்டுச்சந்தையில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை. கேட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க நேர்கள்லாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேர் இணைப்புக்கு வந்துட்டாரு, குற்றலாம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: யார் சார், எங்க இருந்து அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: திருச்சி சோழன் நகர்ல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
0: சோழன் நகர் எங்க? திருவரம்பூர் கிட்ட இருக்கே, அங்கயா சார்?
1: இல்ல மேடம், கரும்பண்டம் தாண்டி கேர் காலேஜ் இருக்குல்ல,
0: அங்க இருக்க சோழன் நகர். ஓகே, என்ன பாடல் வேணும்
1: ஐயா? எனக்கு மூவேந்தர் படத்துல இருந்து ஒரு வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே கேட்டேன், ஒரு 100 ஜன்னலை கோடி ஜன்னலாய் வீட்ட சொல்லியா கேட்டேன், இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். அந்த பாட்டு
0: இன்னும் ரெண்டு லைன் பாண்டிங்கன்னா நீங்க பாடத்தை அப்படியே கேட்க விட்டுருவேன் நானு. பரவாயில்ல, ஆனா நேயர்கள்லாம்
1: எதிர்பார்த்துட்டு
0: இருப்பாங்க, பாடல் கேட்டலாம். நன்றி
1: நன்றி.

இன்னைக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பங்கேற்ற சிறப்பித்த நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறுவது கமலா.

0: நேரம் பகல் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலையை தமிழகத்தில் உயர்த்தி வழங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொது ரக நெல் 159 ரூபாயாகவும் ஆதரவு விலையாக வழங்கப்படுவதாக கூறினார். இதன் மூலம் மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாயும் பொது ரக நெல் 2600 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைத்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இவ்வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு இவர்கள் பெருமை தேடி தந்திருப்பதாக பாராட்டினார். பதக்கம் வென்றவர்கள் தங்களது அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். கேலோ இந்தியாவின் பெருமையை விளையாட்டு வீரர்கள் உலகெங்கிலும் பறைசாற்ற வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 2வது குறட்பா.

0: பொறை.
1: உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே. ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: மாசு நிறைந்த இந்த சூழலை தூய்மையாக்குறது மரங்கள். மனிதர்களாகிய நாம மட்டும் இல்லாம இங்கு உயிர் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் சுவாசிக்க உதவ ஆக்சிஜன் அப்படின்ற பிராணவாயுவை உற்பத்தி செய்யறதும் மரங்கள். மண்ணெருப்பு ஏற்படாம தடுக்கிறதும், மண்வளம் பாதுகாக்க உதவுறதும் மரங்கள். மழை பொழிய வைக்கிறதும், உலகை பாலைவனமாக்காம தடுக்கிறதும் மரங்கள். இப்படி மரங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் எத்தனை எத்தனை. புவி வெப்பமயமாகறத தடுக்க முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த மரங்களை வளர்க்க வேண்டியது இன்றைய சூழல்ல ரொம்பவே இன்றியமையாத அவசியமா இருக்குது. நம்மோட பார்வையில இந்த மரங்கள் எப்பவுமே அதிசயம்தான். எத்தனை தொழில்நுட்பங்களை மனிதர்கள் கண்டுபிடித்தாலும் இயற்கையோட அதிசயங்கள் முன்னாடி அவை தோற்றுதான் போகும். மழைக்கால

அப்படிப்பட்ட அதிசயம்தான் தண்ணீரை தனக்குள்ள சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்கள். இந்த மரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆந்திர மாநிலம் கோதாவரி பகுதியில பாபிகொண்டா அப்படின்ற வனப்பகுதியில பழங்குடியின மக்கள் ஒரு பிரிவினர் வசிக்கிறாங்க. அவங்க இந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய அரிய மூலிகைகள், மரம் செடிகள் பற்றிய தகவல்களை கண்டறிஞ்சு தங்களோட சந்ததியினருக்கு அறிமுகம் செய்யறாங்களாம். அப்படிதான் தண்ணீர் தரக்கூடிய இந்த மரங்களையும் கண்டுபிடிச்சு வனத்துறையிடம் இந்த மக்கள் சொல்ல அவங்களும் தேசிய பூங்காவுக்கு போயிருக்காங்க. அங்கு காணப்பட்ட இந்திய லாரல் அப்படின்ற அரிதான மரத்தோட ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மரப்பட்டைகளை வெட்டியிருக்காங்க. வெட்டப்பட்ட மரத்திலிருந்து தண்ணீர் கொட்டினதும் அதை கண்டு வனத்துறை அதிகாரிகள் ஆச்சரியத்துல மூழ்கி இருக்காங்க. 20 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வெளி வந்திருக்கு. இந்த வகை அரிய மரங்கள் தண்ணீர் அதிகம் கிடைக்கும் நேரத்துல தனக்குள்ள சேமித்து வைக்கும் திறனை கொண்டிருப்பதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. நல்ல மாடி அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படக்கூடிய இந்திய லாரல் மரங்கள் வறண்ட கோடை காலத்துல கடுமையான மனம் மற்றும் புளிப்பு சுவை கொண்ட நீரை சேமித்து வைக்கலாம். காட்டு மரங்கள்ல காணப்படக்கூடிய அற்புத விஷயம் இது அப்படின்னு இந்த மரத்தை ஆராய்ந்த வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான மரங்கள் கிட்டேந்து நாம பாடங்களை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யணும்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிவரும் நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதனை தொடர்ந்து 12:10 மங்கிர் உலகத்தில் தேடி கிடைத்த பொருள். ரொம்ப நாளா தேடி, அதாவது காணாமல் போன ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தோழிகள் இணைப்புக்கு வந்து தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 1 மணிக்கு மதுரை கீதம், 2:15 வேளாண் அரங்கம். இதில் பெரம்பலூர் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கம் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று பகல் 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு இசைத்துறல், 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், வெற்றி நம் கையில், போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏஎஸ் அருண் விஜய் அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் உயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது தோழிகளின் பங்கேற்பில் மங்கையர் உலகம். இப்போதைய காலகட்டத்தில் தினசரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பொருட்களோட தேவை அதிகரிச்சுட்டே போகுது. தேவையானதா இல்லையா அப்படின்னு யோசிக்க கூட முடியறதில்ல. அப்படி நிறைய பொருட்கள் சேர்றதால நம்ம ரொம்ப முக்கியமாக நினச்சி வைக்கிற பொருட்கள் எங்கே இருக்குன்றதே நமக்கு மறந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி முக்கியம்னு நினச்ச ஒரு பொருள் நீண்ட நாள் கழித்து உங்கள் கைக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அப்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியலங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது எப்படின்றத நம்ம தோழிகள் இணைப்புக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறாங்க. இன்றைய நம்ம நிகழ்ச்சியில தேடி கிடைத்த பொருள், நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த பொருள் பத்தி தான் பேச போறோம். சுழி 4311 146 102 1 என்ற எண்ணில் வழக்கமான தோழிகளும் புதிய தோழிகள், அதாவது இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்காத அறிமுக தோழிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சுழி 4311 140 102 1 என்ற எண்ணிலும் வரலாம். உங்களுடைய கருத்துக்களை மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நேயர்கள் அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மங்கையர் உலகம்.
1: தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கிர் உலகம். மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தேடி கிடைத்த பொருள், அதாவது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை பத்திரமா வச்சிருப்போம். நம்ம பத்திரமா வச்சிருக்கிறதே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்க வச்சோம் அப்படின்றதே தெரியாம போயிடும். ஆனால் அது எப்போதாவது நமக்கு கைக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை பற்றி நம்ம தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். இணைப்பில் வரும் தோழி வருக, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார், எங்கிருந்துமா?
2: லால்குடி பின்னவாசலேருந்து ரேவதி.
1: ரேவதி, ஆ சொல்லுங்க, நீங்கள் எந்த பொருளை தொலைச்சிங்க, அது எப்போ கிடைச்சிச்சு?
2: அது பாப்பாவோட சங்கு, ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. நேத்து தான் கிடைச்சிச்சு.
1: நம்ம ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ண போறது தெரிஞ்சதுனே நேத்து கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கோஇன்சிடென்ட் மாதிரி நடக்கும். அப்புறம் வேற என்னெல்லாம் வந்து நீங்க தொலைச்சிட்டு தேடி இருக்கீங்க?
2: பாப்பாவோட போட்டோ தான் நிறைய தான் தேடி இருக்கேன். ரொம்ப எங்க வச்சனே தெரியாது, அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: ஆஹா, ரொம்ப அழகான அனுபவம் இல்லையா? சரி, அந்த பொருள் கிடைச்சதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப பொறுமையா சொல்றீங்க, அதை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினா என்ன நல்லா இருக்கும் பார்த்தேன். அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். இணைப்புல வந்தாங்க ரேவதி. அவங்களோட அனுபவம், ஒரு தொலைந்த பொருள் கிடைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம தொலைச்ச பொருள் வந்து சின்னதா பெருசா அப்படின்லாம் இருக்க வேண்டியதில்லை, அது ஒரு எளிய பொருளா கூட இருக்கலாம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய தோழி வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் வடசேர்ந்து லட்சுமி மேடம்.
1: ஓகேம்மா. லட்சுமிமா, நீங்க எதை தொலைச்சிட்டு தேடுனீங்க, எப்ப கிடைச்சது?
3: நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சைடு தோடு காணா மேடம்.
1: ஆஹா.
3: நாங்களும் வீடு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி தடவுனா கிடைக்கவே இல்ல, விட்டுட்டோம். ஒரு நாள் பீரோ எடுத்து சுத்தம் பண்றப்ப அந்த சைடு லாக்குல மாட்டி கிடைச்சிச்சு பாருங்க.
1: அப்பா, எப்படி சொல்லுங்க,
3: சந்தோஷம்.
1: இப்படி எல்லாம் வெளிப்படுத்தணும், என்ன ஒரு சந்தோஷம். அதுவும் பவுன் தானே,
3: அவ்வளோ சந்தோஷம். ஆமா, கோல்ட் தான்.
1: ஆமா,
3: அவ்வளோ திட்டுவாங்க. என் தேடி எங்க வச்சேன்னு தெரியல, இங்கதான் வச்சேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல, ஆனா இங்கதான் வச்சேன்னு சொன்னேன். தடவு தடவுன்னு தடவுனா கடைசியில நான் சொன்ன இடத்துல விட்டு மற்ற பக்கம் அந்த லாக்கு சின்ன சந்து இருக்கும் பாரு, அதுக்குள்ள மாட்டிங்குது.
1: என்னடா, நம்ம கண்ணு முன்னாடி தானே விழுந்துச்சு, எங்கேயுமே இல்லையே அப்படின்னு தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு.
3: ஆமா மேடம், அதுக்குள்ளேயே அவ்வளவு சந்தோஷம்.
1: ரொம்ப அருமை, அருமை. வாழ்த்துக்கள்மா. இது போல நமக்கு தேடின பொருள் கிடைச்சிச்சு அப்படின்றத என்ன அழகா வெளிப்படுத்துறாங்க. தோழிகளை, நீங்களும் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட அந்த தொலைந்து போனது கிடைச்ச அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம். சொல்லி 4311-246-1021 அறிமுக தொழில்களா இருந்தீங்கன்னா சொல்லி 4311-240-1021 இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது மங்கை உலகம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நிகழ்ச்சியில் தேடி கிடைத்த பொருள், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த பொருள் சடனாக நம்ம கையில் கிடைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்றது தான் நம்ம தோழிகள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி, வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க?
1: கரூர் மாவட்ட வடசேரிலிருந்து அனுஷியா பேசுகிறேன்.
0: எப்பா வடசேரி மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு இணைப்பு கிடைச்சிட்டே இருக்கு போல இருக்கே அனுஷியா.
1: நீங்க
0: தேடி கண்டுபிடிச்ச பொருள் என்ன சொல்லுங்க?
1: எங்க அப்பாவோட பாஸ்புக்.
0: ஆஹா,
1: வீடு ஃபுல்லா தேடிட்டாங்க. நானும் ஒரு பக்கம் தேடுறேன், அப்பா ஒரு பக்கம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்ல. கிடைக்கலன்னு சொல்லி அப்பா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில நான் தேடின பொருளையே மறுபடியும் தேடிக்கிட்டு கிடக்குறேன். எங்க இருந்ததுன்னா என் பெட்டி மேல குச்சி போய் இருந்தது, அந்த குச்சி பைக்லதான் இருந்து எடுத்து
0: கொடுக்கறேன்.
1: ஒருமை இது காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறான். எல்லா பக்கமா தேடியாச்சு, தேடின பொருள் கிடைக்கல. மறுபடியும் நான் தேடின அந்த குச்சி பையை அதுலயே தேடுறேன், மறுபடியும் அதுலயே இருக்கு.
0: ஆனா ஒரு பொருள் காணாம போயிட்டு திருப்பி கிடைக்கும் போது அப்பாடா கிடைச்சிருச்சு அப்படிதான் இருக்கும். அதுவும் நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு சில பொருள் எல்லாம் கிடைக்கும் போது அப்படியே பெரிய அதிசயம், ஏதோ புதை பொருள் கிடைச்சிட்ட மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியம்.
1: கண்டிப்பா,
0: ரொம்ப அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி K.ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மங்கிர் உலகம். இன்னைக்கு தேடி கிடைத்த பொருள் குறித்து நம்ம தோழிகள் ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட தேடல் அனுபவங்கள. இணைப்புல இருக்கக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
8: மேடம்,
7: யார் பேசுறீங்கம்மா?
8: நான் அறிவுக்குள்ள பேசுறேன் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம், விராலிமலை வட்டம், நம்பப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
7: என்ன கிராமம்?
8: கவரப்பட்டி கிராமம், நம்பப்பட்டி பஞ்சாயத்து.
7: ஓகேமா, ஓகேமா. உங்களோட தேடல் எப்படி மாறுந்துச்சு?
8: எங்களோட பொருள் வந்து ஒரு ரிங்க காணன்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம் ரொம்ப
7: நாளா.
8: அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஜிப்பு வச்ச பைக்குள்ள மணிப்பிரஸ்ல வச்சு வச்சிருந்தேன் காணான்னு தேடி. அப்புறம் கிடைச்சிருச்சு.
7: தேடி அன்னைக்கே கிடைச்சதுங்களா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சதா?
8: ரொம்ப நாள் கழிச்சு.
7: அப்ப அன்னைக்கு கிடைக்கல.
8: அதாவது
7: வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருள் காணோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா கிடைச்சிரும். வெளியில எல்லாம் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா?
8: ஏற்கனவே ஒரு பொருள் தொடர்ந்து தொலைஞ்சு போயிருச்சு,
7: கண்டுபிடிச்சோம். இது வந்து எங்க வச்சோம் அப்படின்றத மறந்துட்டோம் அப்படிதானே? சில நேரங்கள்ல நம்ம வைக்கிறது ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். அந்த பத்திரமா வச்ச பொருள் தான் எங்க பத்திரமா வச்சோம் நமக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். அருமைமா, உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சதுக்கும் வாழ்த்துக்கள். இனிமே வந்து இருக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க.

0: கூடிய தோழி நம்ம இணைப்பில் வராங்க. வணக்கம், வருக.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து உடையாளிப்பட்டிலிருந்து விமலா பேசுறேன் மேடம்.
0: விமலா, ஆ சொல்லுங்க, உங்களுடைய தேடல் அனுபவத்தை சொல்லுங்க.
1: உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் அனைத்து சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆ கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: ம், ஓகேம்மா. இப்போ நம்ம தேடல் குறித்து பேசிடலாமா? கொஞ்சம் நேரம் தான் இருக்கு.
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: ஆ தேடி, அதாவது உங்களுக்கு தேடி ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச பொருள் பத்தி சொல்லுங்க.
1: சொல்றேன் மேடம். எங்க பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் போட்டுட்டேன், தோடு கழட்டி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதை நான் வாங்கி பிரிச்சு மேல வச்சுட்டேன்னு நான் நினைச்சு பிரிச்சு மேல வச்சிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அரை டவுசர்ல அரை அண்ட்ராய்டு இருக்கு, அதுல போட்டுட்டாங்க தோடை கழட்டி.

0: அவங்க அரை டவுசர் அரை ஆண்ட்ராய்டு இருக்கு அதுல போட்டுட்டாங்க தோட கலட்டி. ரெண்டு நாள் வரைக்கும் தேடி தேடி பாக்குறேன், தோட பீரோல் எங்கெங்க வச்சோம்னு தேடி பாக்குறேன், காணவே காணா. மக்கானால் அவங்களே டவுசர் எடுத்து போடும்போது சொல்றாங்க தோடு இதுல இருக்குமான்னு சொல்றாங்க.
1: அவங்களும் மறந்துட்டாங்க, நீங்களும் சரியா அந்த நேரத்துல வாங்கி கையில வைக்கணும் அப்படின்றத தவிர்த்துட்டீங்க.
0: வீட்டுல அவ்வளவு திட்டு வாங்கி அழுது
1: பாத்துக்கங்க. அதுக்காக நம்ம படக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்கப்புறம் அது கிடைச்சதுக்கு அப்புறம் உண்டான மகிழ்ச்சி எப்படி இருக்கும்?
0: ஆமா மேடம், அவ்வளவு மகிழ்ச்சி வந்து எங்க பாப்பா அவ்வளவு அழுதுட்டாங்க.
1: ஆஹா,
0: அழுதுட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேன் நான் ரெண்டு நாளா.
1: அருமையா சொன்னீங்கம்மா,
0: சரிங்க மேடம்,
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது நமக்கு ஒரு பொருளை வந்து மறந்து போய் ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது ஈஸியான, அதாவது எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப தீவிரமாக தேடணும் அப்படின்னாலே உடனே கிடைச்சிரும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பொருள் கிடைக்கும்போது அதோடய சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைன்னு நம்ம தோழிகள்லாம் சிறப்பாக சொல்லிட்டாங்க. இணையதளங்கள் திருச்சி FM 102.1 இது மங்கையர் உலகம்.

இவர் கூட எங்கேயே அந்த வெண்ணிலான்னு தேடிட்டு இருக்கிறாரு. அமாவாசை நெருக்கத்தில் இருக்கிறதுனால இன்னொரு 10-15 நாளைக்கு அப்புறம் வெண்ணிலாவை நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழிகள் அனைவருக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத் தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத் துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவது

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

0: தா குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில்
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610. மணி டிஜிஎஃப்எம் 102.1 இல்லை.

1, 2, 3. பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Akashwani to GFM 102.1 il Pop Corner.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டுவசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது.

மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக ரேசன் கடைகளில் தரமான அரிசி வழங்கும் வகையிலும் சன்னரக நெல் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் அதற்கான ஆதரவு விலையை முதலமைச்சர் திரு விஜய் உயர்த்தி அறிவித்திருப்பதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று நடைபெற்ற பொது விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அவர், இதேபோல் கரும்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக டன்னிற்கு 4000 ரூபாய் அளவிற்கு உயர்த்தி வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகள் விவசாயிகளுக்கான பொற்கால ஆட்சியாக அமையும் என்றும் தெரிவித்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி போதுமான அளவில் வழங்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தென்காசி மாவட்டத்தை போதைப்பொருள் இல்லாத மாவட்டமாக உருவாக்குவதை வலியுறுத்தி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான சிறப்பு அரவை பருவத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா இன்று முறைப்படி தொடங்கி வைத்தார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அரியலூர் மாவட்டம் விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடில்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களம் இறங்குவது தேசத்தின் கௌரவம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 3 நிமிடம். இனி நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதமாய். நல்ல நேரம் இந்த திரைப்படத்திற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க சண்முகா நகர் ஷாலினி, ஸ்ரீதர், லதா, பரத், ராஜு, அக்ஷயா. இவர்களின் விருப்பமாய் பாடல் வருது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நேயர்களின் மனம் தொட்ட பாடல்கள் மதுரை கீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேவி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவித்திருப்போர் இளையான்குடி இக்பால், சித்திக், அப்துல் மசீத், ரிபாயா, முகமது ஹசன், நூர் பாத்திமா. இவர்களின் விருப்பமாய் பாடல் வருது. பாடல் வரிகள்

0: திருச்சி எஃப்எஸ்எம்மில் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மதுரை கீதம். மதுரை கீதத்துல அடுத்ததா நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்பமாய் பாடல் வருது. சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

1:17 ஆக போது கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். மதுர கீதத்தில் அடுத்ததா டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவித்திருக்காங்க ராமேஸ்வரம், ஷியாத், மெஹனா இவர்களின் விருப்பமாய் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: முயற்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மனமயக்கும் மாணிக்க பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். இனி பெட்டவாய்த்தலை நந்தகோபால் இவர்களின் விருப்ப பாடலாய் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுரை கீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1. 1:27 ஆயிடுச்சு. அடுத்த பாடல் ரிக்ஷா காரன் திரைப்படத்தில இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க திருச்சியில இருந்து சரண்யா. பாடல் வரிகள் வாலி, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: ஒரு மணி 33 ஆக போகுது. கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1. இது மதுரை கீதம். நேயர்களின் நெஞ்சம் தொட்ட பழைய திரை இசை பாடல்கள். அடுத்ததா சந்திரபாபு பாடிய பாடல் மணமகன் தேவி திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பூந்தண்டலம், புண்ணிய கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி தருண், அன்வர்த்திகான் பேட்டை, அருணகிரி கீதா, இவர்களின் விருப்பமாய் பாடல் வருது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடல் வரிகள் கே டி சந்தானம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: மதுர கீதம் கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1. அடுத்ததா கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவர்களின் விருப்பமா தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. TM சவுந்தரராஜன், பி லீலா, கோமலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடல் வரிகள் மருதகாசி.

0: இதுவரை காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்தோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதமாய். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்களை கேட்க எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குநர், மதுர கீதம், ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். பெரம்பலூர் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கம் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்களாம். 2:30 திரைக்களஞ்சியம். இன்று திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரைசை தொகுப்பில் இருந்து பாடல்கள்.
1: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
2: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
1: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
2: நிலைய இயக்குநர், ஆகாஷ்வாணி, திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
1: மின்னஞ்சலுக்கு @gmail.com.
2: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்.
1: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
2: பண்பலை 102.1
1: நேர்களுக்காக நேர்களால்

இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். பங்கேற்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர். கண்ணன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே

0: சமூக நீதி அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிமவள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 700 வெற்றி 9.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1க்கு 4000 ரூபாய் கரும்பு

0: விலையாக கிடைக்கப்பெறும்.
1: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டு சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: செஞ்சுட்டு இருந்தோம். பருத்தி சாகுபடியில சரியான விலை கிடைக்காதனால வேலையாட்கள் அதிகமா இருக்கிறதுனாலயே நம்ம வந்து பருத்தியை குறைச்சிட்டு இப்ப எல்லாம் வேலை மக்காச்சோளத்துக்கு போயிட்டோம். ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்லாச்சும் பருத்தி சாகுபடி கட்டாயம் செய்யணும். அதுக்கு தகுந்த நல்ல ரகமெல்லாம் இருக்கு, நீண்ட இலை பருத்தி எல்லாம் இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல விலையும் கிடைக்கிறதுக்கு நம்ம ரெகுலேட்டட் மார்க்கெட் சொல்லக்கூடிய அரசு நிறுவனமே வந்து உங்களுக்கு வெளியிலிருந்து வியாபாரியை கொண்டு வரதுக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வேப்பத்திட்டம் 3 குறுகியால பருத்தி ரகம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த பருத்தி ரகத்தையும் வந்து நம்ம வாங்கி சாகுபடி பண்ணலாம். முக்கியமா வந்து பருத்தி மக்காச்சோளம் போடும்போது ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பம் நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும். நுண்சத்து கட்டாயம் போட்டோம்னா வாலிப்பான கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்கும், பருத்தி நல்லா நம்மளுக்கு பஞ்சு கிடைக்கும். நுண்சத்து ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், வேளாண் விரோத கமயத்தில் வந்து 50% மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம், பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் வச்சிருக்கோம். அதனால மானாவாரி பயிர் சாவடி பண்றவங்க எல்லாருமே நம்ம பருத்தி மற்றும் மக்காச்சோளம் சாவடி பண்றாங்க. ஏஏஓன்னு சொல்லக்கூடிய வயல் விளக்கு அலுவலர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல நம்ம புதுசா போட்டிருக்காங்க. 2 வில்லேஜ் 3 வில்லேஜுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. 2.0 சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் போட்டிருக்காங்க. அதனால அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்க வேளாண் நிர்வாக கம்மியா இருக்கு, எல்லா இடத்துலயும் போன் நம்பர் வச்சிருக்காங்க. போன் நம்பரை வாங்கி வச்சுட்டு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையம் சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதோட உற்பத்தி செலவும் குறையும். சாவடி பண்ற அனைத்து விவசாயிகளும் வேளாண் துறையோடு ஒன்றிணைந்து நீங்க சாவடி பண்ணோம்னா நம்ம உற்பத்தியில வந்து லாபம் அடையலாம்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம்.
1: அடுத்து அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை எவ்வாறெல்லாம் முழுமையாக பெற்று விவசாயிகள் பயன்பெறலாம் என எடுத்து கூறினார் அரியலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் உலகம்மை அவர்கள்.
2: அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சென்ற வருடம் காட்டன் நமக்கு ஒத்திசைவு செய்ததை விட இந்த வருஷம் நமக்கு கூடுதலா சாகுபடி ஆயிருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து கருத்து. அந்த வகையில நமக்கு காட்டன் இதுவரைக்கும் 1167 ஹெக்டேர் நமக்கு வந்து இப்ப சாகுபடி பரப்பு கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கான திட்டங்கள் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அரசு வந்து 54.69 லட்சத்திற்கு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் வந்துருச்சு, ஜீவோ வந்துருச்சு. திட்டங்களை வந்து நாங்க இந்த வட்டாரங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சீட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பேக் இண்டட் சப்சிடியா நீங்க வந்து உங்களுடைய செயல் விளக்கங்களை நீங்க ஆரம்பிச்சு அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள்ட்ட நீங்க போய் உங்களுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கூடிய பரப்பளவு எல்லாம் பதிவு செஞ்சு உடனடியா அணுகி இந்த திட்டத்துல வந்து பயன்பெறணும். விரிவாக நீங்க வட்டார வேளாண்மை உதவி மையங்களை அணுகலாம். யூஏடிடில உங்களுக்கு உங்களுடைய களப்பணியாளர்கள் ஏஏஓ இல்லைன்னா ஏஹெச்ஓ இல்லைன்னா ஏஓ ஏபி அப்படியும் உங்களால பார்க்க முடியலன்னா ஏஓவோட நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண்மை உதவி இயக்குநர்களை நீங்க உடனடியா அணுகி இந்த திட்டத்தில் உடனடியா நீங்க வந்து சேர்ந்து இதெல்லாம் வந்து ஆப் மூலமா தான் நீங்க வந்து பதிவு செய்ய முடியும். அதுக்கு டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் கைட்லைன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜிட்டல் கிராப் சர்வே அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய களப்பணியாளர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுடைய வயலை ஆய்வு செய்து புகைப்படம் எடுத்து ஆப்ல அவங்களே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. யூஏடிடி அப்லோடிங்கும் இருக்கு, அதுலயும் வந்து உங்களுடைய களப்பணியாளர்களை நீங்க அணுகி புகைப்படம் எல்லாம் எடுத்து உங்களுடைய சிட்டா அடங்கல் இதெல்லாம் அவங்ககிட்ட தகுந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து நீங்க அதுலயும் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். அடுத்தது முக்கியமா வந்து எல்லா திட்டங்களையும் பயன்படுறதுக்கு முக்கியமா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், விவசாயிகள் அடுக்ககம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் நீங்க வந்து ஒரு எஃப்ஆர்என் இருந்திருந்தா மட்டும்தான் நம்மளால வேளாண் திட்டங்கள்ல வந்து நம்ம பயன்பெற முடியும் விவசாயிகிட்ட. அதனால நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இதுவரைக்கும் எஃப்ஆர் நம்பர் நீங்க வாங்காம இருந்தா விவசாய அடையாள எண் அந்த யூனிக் நம்பர் வாங்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த வருஷத்திலேயாவது இப்ப நம்ம காட்டன் மெய்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பயிர் செய்யும் போதாவது அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை முழுமையா நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா இந்த நம்பர் வேணும். இந்த நம்பர் வந்து இல்லைன்னா உங்களால அந்த செயலியில ஏத்த முடியாது, உங்களுடைய விவரங்களை அதுல ஏத்த முடியாது. அதனால உங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி வேளாண் அலுவலர், அக்ரி பிசினஸ் வேளாண் வணிகம் இவங்களெல்லாம் நீங்க அணுகி அவங்களெல்லாம் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. நீங்க உடனடியா இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கறதையும் இந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன்.
1: நிறைவாக தற்போது நிலவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து எவ்வாறெல்லாம் சாகுபடி முறைகளை கடைபிடிக்கலாம் என்பதையும் நிகர லாபம் பெற விவசாயிகள் மாற்றுப்பயிர் செய்தல் மிக மிக அவசியம் என்பதையும் எடுத்துரைத்தார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முனைவர் இர தமிழ்வேந்தன் அவர்கள்.
3: பெரம்பலூர் ஒரு பின்தங்கிய மாவட்டம். இங்கே இந்த பருத்தி ஆராய்ச்சி மையமானது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அத்துணை பயிர்களுக்கும் மிக சிறந்த ஏற்கனவே இருக்கின்ற ரகங்களை விட

மேம்பட்ட ரகங்களை ஒவ்வொரு ஆண்டும் அறிமுகம் செய்வது வழக்கம். மக்காச்சோளத்தை பொறுத்தவரை கோ 11, கோ 12, வாகரே 2 போன்ற ரகங்களை வெளியிட்டு மிக சிறப்பானது ஒரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதே போல பருத்திக்கு சமீபத்தில் இந்த வெப்பந்தட்டையிலிருந்தே வெப்பந்தட்டை 2, வெப்பந்தட்டை 3 என்ற உயர் விளைச்சல் ரகங்களை இங்கிருந்து அறிமுகம் செய்திருக்கிறோம். அதுபோல வெங்காயத்திற்கு கோ 5 மற்றும் கோ 6 போன்ற ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகங்கள் எல்லாம் இதுவரை இருக்கின்ற ரகங்களை விட மேம்பட்ட உயர் விளைச்சல் தருகின்ற பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிராக இருக்கின்ற ரகங்கள். ஆக இவற்றையெல்லாம் விவசாயிகள் பெற்று அதை உங்களுடைய வயல்களிலே பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது கோரிக்கை. அடுத்தபடியாக இந்த மாவட்டத்திலே இந்த பருத்தி விவசாயம் என்பது குறைந்து கொண்டே இந்த மாவட்டத்தில் இருப்பதற்கான காரணிகளை ஆராய்ந்து அதை மேம்படுத்துவதற்காக நிறைய தொழில்நுட்பங்களை இங்கே அறிமுகம் செய்திருக்கிறது. முதலாவதாக அடர் நடவு என்று ஒன்று சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் காம்பாக்ட் பிளான்ஸ் என்று சொல்கிறோம், குறுஞ்செடிகள், அது போன்ற செடிகளை இங்கே நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். நிறைய இயந்திரமயமாக்குதலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பருத்தி ஆராய்ச்சி மையத்திலே SCI சிஸ்டம் ஆஃப் காட்டன் இன்டென்சிபிகேஷன் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக பருத்தி சாகுபடியில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக செம்மை பருத்தி சாகுபடியை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சாகுபடி உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அடுத்தடுத்து இந்த சாகுபடியை நீங்கள் அடுத்த இடத்துக்கு செல்வதற்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பருத்தியை விட்டு வெளியே சென்ற விவசாயிகள் மீண்டும் பருத்திக்கு வருவதற்கான சில முன்னேற்பாடுகளாக இந்த நிறுவனம் இதையெல்லாம் எடுத்திருக்கிறது. மற்றபடியாக இந்த வருடம் என்பது 2026 என்பது ஒரு எல்னினோ வருடம் என்று ஒன்று கருத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வருடம் அதிகமாக வெப்பம் இருக்கும், அதிகமாக வறட்சி இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகமானது நிறைய முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பருத்தி மற்றும் மக்காச்சோளத்திலும் கூட நீங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்யும் பொழுது இந்த எல்னினோ இயர் வருடம் என்பதை நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்த போதிலும் கூட இந்த வறட்சியையும் வெப்பத்தையும் தாங்குவதற்காக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை முதலில் நீங்கள் உங்களுடைய ரகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ரகங்களெல்லாம் இந்த வறட்சியை தாங்கக்கூடியது, எந்த ரகங்களெல்லாம் இந்த வெப்பநிலையை தாங்கக்கூடியது என்பதை கண்டறிந்து உங்களுடைய வயலிலே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பருத்தியிலே எடுத்துக்கொண்டீர்கள், இந்த வெப்பத்தட்டை 2 என்ற ஒரு ரகம் மிக அருமையான ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய ரகம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல மக்காச்சோளத்துக்கு எங்களுடைய வாகரை மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட வாகரே 2 என்ற ஒரு ரகம் மிக அருமையான ஒரு ரகம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றபடி இந்த வறட்சி நாட்களிலே நீங்கள் விதை நேர்த்தி என்ற ஒன்றை செய்துதான் நீங்கள் விதைக்க வேண்டும். அந்த விதையை கடினப்படுத்துதல் என்ற ஒன்று சீடு ஹார்டனிங் என்று சொல்லுவோம். அதற்கு 1% பொட்டாசியம் குளோரைடை நீங்கள் விதையில் கலந்து ஒரு 16 மணி நேரம் வைத்திருந்து இந்த விதை கடினப்படுத்துதலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த விதையானது இந்த வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ஒன்றாக மாறிப்போகும். அது மட்டுமல்லாமல் காட்டன் பிளஸ் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியையும் மைஸ் மேக்சிம் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இதன் மூலமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சொல்லுகின்ற அகலப்பாத்தி ஆழசால் என்கின்ற அந்த ஒரு முறையை கையாளும் பொழுது இந்த வறட்சியை நீங்கள் மிக சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற ஈரப்பதத்தையும் நீங்கள் வீணாக்கி விடாமல் இருப்பதற்காக மூடாக்கு என்று சொல்வோம், மல்சிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது போல பக்கத்தில் இருக்கிற தழை இலைகளை போட்டு அவற்றை எல்லாம் மூடி வைக்கப்படும் பொழுது மண்ணில் இருக்கின்ற ஈரப்பதம் என்பது காக்கப்படும். ஆக இந்த ஒரு மூடாக்கு போடுவதன் மூலமாகவும் மண்ணில் இருக்கின்ற ஈரப்பதத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஆக இது போன்ற முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த எல்னினோ வருடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்தை மிக சிறப்பாக நீங்கள் கையாள முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி எப்பொழுதுமே நீங்கள் உங்களிடம் ஒரு 5 ஏக்கர் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த 5 ஏக்கருமே பருத்தி என்று போட்டு விடாமல், 5 ஏக்கருமே மக்காச்சோளம் என்று போட்டு விடாமல், 5 ஏக்கருமே வெங்காயம் என்று போட்டு விடாமல் அதை பிரித்து பல்வேறு பயிர்களை போடும் போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிகர லாபம் என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே பயிரிலே கிடைக்காது. நீங்க பல்வேறு பயிர்களையும் மாற்று பயிர்களையும் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த பருத்தி மக்காச்சோளம் என்ற பயிர்கள் அப்படி செய்யும் பொழுது வெறும் 1/2 ஏக்கர் அளவுக்கு வாழையை போடுங்க. பூவன் போடலாம், ரஸ்தாளி போடலாம், மொந்தன் போடலாம், கிராண்ட் 9 சொல்ற அந்த G9 போடலாம். குறைஞ்சது ஒரு 400-500 மரம் இருப்பாரு. அதுல இருந்து நீங்க இலை பறிக்கலாம், காய் எடுக்கலாம், பழம் எடுக்கலாம், வாழை தண்டு இது பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 மாசத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஆகிற செலவு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 ஏக்கருக்கு மீறி மீறி போனா ஒரு 70,000 கூட செலவாகாது. ஆனா இதுல இருந்து நீங்க எடுக்கிற நிகர லாபம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1.5-2 லட்சம் எடுக்கலாம். இது எல்லாம் இந்த 1 வருடத்துக்குள்ள, அதுவும் வாழை வளர்ந்து வர்ற வரைக்கும் கீழே ஏதாவது ஊடு பயிர் போட்டுக்கலாம் நீங்க. ஆக எப்பவுமே ஒரே பயிரை நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க என்னன்னா உங்களுக்கு இதுல ஒரு இதுல நஷ்டம் வந்தாலும் 100 பயிர்ல உங்களுக்கு லாபம் வரும். ஆக ஒரு பயிருங்கிற திட்டத்தை விட்டுட்டு இந்த மாதிரியான மாற்று யோசிங்க. அது மட்டும் இல்லாம காய்கறி பயிர்களை போடலாம். அதை வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல சாதாரண ஒரு 1/2 ஏக்கர் அது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 800 மில்லிமீட்டர் மழை பெய்யுது.
வருஷத்துக்கு. இந்த மழை அளவுங்கிறது ஓரளவுக்கு போதுமான மழை அளவா இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு அது போதுமானதா இருக்கும். இங்க நீங்க

0: வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா இங்கெல்லாம் வந்து போடலாம். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வார வாரம் உங்களுக்கு வந்து ஒரு வருவாய் வந்துகிட்டு இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தனி மரம் தோப்பாகாது. நீங்க வந்து ஒரு குழுவா இணைந்து செயல்படும் பொழுது அந்த குழுவுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு அங்கீகாரம், அதுக்குன்னு இருக்கிற அந்த மதிப்பு, அது மரியாதை கண்டிப்பா உண்டு. ஆக நீங்க எல்லாம் ஒரு 50 பேர் இல்ல ஒரு 100 பேர் இணைந்து ஒரு FPOன்னு சொல்றோம், அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்கும். அந்த மாதிரியான உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை நீங்க உருவாக்கும் பொழுது, அது ஒரு குழுவா நீங்க போய் ஒரு இடத்துல நீங்க எது கேட்டாலும், உங்களுக்கு ஒரு வங்கியில போய் ஒரு மானியம் கேட்கறதுனாலும் சரி, ஒரு லோன் கேட்கறதுனாலும் சரி, இல்ல ஒரு வியாபாரம் வந்து நீங்க பண்றதுனாலும், ஒரு FPO இருந்து பண்றப்ப ஒரு 100 பேர்கிட்ட இருந்து மொத்தமா கலெக்ட் பண்ணி வாங்கி அதை நீங்க ஏற்றுமதி கொண்டு போகலாம், சரிங்களா? இன்னமும் வந்து விவசாயி வந்து விவசாயியே இருந்துகிட்டு இருந்தா இந்த விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலா இருக்காது. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தொழில் முனைவராக மாறணும். அப்படி தொழில் முனைவராக மாறும் போது மட்டும்தான் இந்த விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழிலாகும். அதுக்கு ஒரு ஒரு விவசாயி அந்த மாதிரி மாற முடியாது. அப்ப விவசாயிகள் ஒரு 50 பேர் 100 பேருங்கிறது இணைந்து இந்த மாதிரியான ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, அதன் மூலமா நீங்க இதை வந்து சந்தைப்படுத்துதல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு தனி ஆளா போய் உட்காந்து நீங்க பண்ண முடியாது. திருச்சியில இருக்க எங்களுடைய கல்லூரியில கூட எங்கள்கிட்ட வந்து ஒரு வணிக காப்பகம்னு இருக்கு, பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்துல மொத்தம் 6 இடங்கள்ல தமிழ்நாட்டில் வணிக காப்பகங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது இங்க திருச்சியில இருக்க வணிக காப்பகம். அங்க போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆலோசனைனா என்ன பயிரில் பண்ணலாம், எதை வந்து நீங்க சந்தைப்படுத்தலாம், அதுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வழிகள் இருக்கு, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது வங்கியில் ஏதாவது கடன் பெற முடியுமா அப்படிங்கிறத பத்திலாம் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசு எங்களுடைய பல்கலைக்கழகத்தோட வணிக காப்பகம். அங்க இருக்கவங்க உங்களுக்கு இந்த ஆலோசனையாக கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்க ஒரு குழுவா இணைந்து ஒரு செயலை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை அடைவீர்கள். விவசாயம் என்பது இன்னமும் இன்னமும் ஒரு சாதாரண ஒரு நஷ்டம் தருகின்ற ஒரு தொழிலாக இல்லாமல், அதை ஒரு லாபகரமான தொழிலாக உங்களுடைய சந்ததிகள் அதை எடுத்து அடுத்தடுத்து செய்யும் ஒரு தொழிலாக மாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் 20 வயதில் செய்த விவசாயம் இப்பொழுது இல்லை, 50-60 இல்லை, முழுக்க முழுக்க இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு விவசாயமாக இப்பொழுது நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இங்கெல்லாம் ஆளில்லாத விவசாயம் என்று நாங்கள் எல்லாம் மேன்லெஸ் அக்ரிகல்ச்சர் என்ற ஒன்றை கொண்டு வர இருக்கிறோம். ஏனென்றால் இதில் வந்து ரோபோ வந்து பறித்து செல்லும் ஒரு காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆளில்லாத விவசாயத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விவசாயத்தை நீங்கள் எல்லாம் பயிற்சிகள் மூலமாக கற்று அவற்றை உங்களுடைய வயலிலே பயன்படுத்தும் பட்சத்திலே தமிழக விவசாயம் என்பது இன்னும் இன்னும் மிக உயரங்களை அடையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது, அண்மையில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விவசாய பயிலரங்கத்தின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

நேரம் 2:30. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து பாடல்கள் கேட்கலாம். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது. பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

எத்தனையோ நிகழ்வுகளை கடந்திருந்தாலும் கல்லூரி காலம் என்பது மறக்க முடியாதது. கல்லூரி கால நினைவுகளுடன் பயணிக்கும் பாடல் ரத்த திலகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

இரு மலர்களும் பெருமைக்கு உரியதுதான். ஒரு மலர் இல்லறம் சார்ந்தது, ஒரு மலர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது. இரு மலர்கள் படத்திலிருந்து பாடல். பி. சுஷீலா, எல்ஆர். ஈஸ்வரி குரல்களில்.

பூவை முகமாகவும் பொன்னை பெண்ணாகவும் கண்டு பெண்ணின் குணங்களை வர்ணிக்கும் அழகியதொரு பாடல். படித்தால் மட்டும் போதுமா? படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், குரல்களில்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். திருச்சி எம் சரண்யா அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும். நாணலை போல் வளைந்து கொடுக்கும் குணம் இருந்தால் எவ்வளவு புயல் வெள்ளம் வந்தால் என்ன? ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினர் பாடியிருப்பது.

கண்ணன் ஒருவனுக்காய் சொந்தம் கொண்டாடும் இருவர். இலைமறை காய் போல் பொருள் கொண்டு இருவருமே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அருமையான பாடல். இரு கோடுகள் படத்திலிருந்து பி. சுஷீலா, கே. ஜமுனாராணி பாடியிருக்கும் பாடல்.

இதுவோ அதுவோ என்ற இருவரின் எண்ணத்திலும் ஏதோ பிறழ்ச்சி. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் இனிமையானதொரு காதல் பாடல், பணத்தோட்டம் படத்திலிருந்து.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தீர்கை களஞ்சியம். திருச்சி எம் சரண்யா அவர்களின் திரைசை தொகுப்பில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம்.

0: நேரம் பிற்பகல் 3 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரத்தில் மாணவர் போராட்டம் தொடர்பாக விரிவான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க எவ்வித குறுக்கீடுமின்றி எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய வரைவு மின் கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறினார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளரிடம் பேசிய அவர், கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக் கல்விச் சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி முதலியார் சத்திரம் கெம்ஸ்டவுன் புனித விண்ணரசி மாதா ஆலய திருவிழா வரும் 15, 16, 17 தேதிகளில் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் 15ஆம் தேதி மாலை சிறப்பு திருப்பலிக்கு பின் நடைபெறும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது

இனிய பாடல்கள், சுவையான செய்திகளோடு உங்களின் விமர்சன மடல்கள், மின்னஞ்சல் செய்திகளையும் கேட்டு ரசிக்கும் இசை தூரல் திருச்சி FM ரெயின்போ 102.1 ரசிக்க காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இன்றைய நாளோட சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உலக சிங்க பாதுகாப்பு நாள், அதாவது சிங்க தினமாக கொண்டாடுறோம். சிங்க பாதுகாப்பு குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10 அன்று உலக சிங்க தினமானது அனுசரிக்கப்படுதுங்க. காட்டு ஆசிய சிங்கங்களோட ஒரே தாயகம் இந்தியா. குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா, அதை சுற்றியுள்ள நிலப்பரப்புகளில் இவை அதிகமாக காணப்படுது. ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமாம். ஒரு நாளைக்கு 16 முதல் 20 மணி நேரம் வரை தூங்கக்கூடியது இந்த சிங்கங்கள். வீரம் மற்றும் கம்பீரத்தின் அடையாளமாக விளங்கும் காடுகளின் அரசன் என்று அழைக்கப்படுவதும் நம்ம சிங்கம்தான்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: மூன்று மணி 15 நிமிடத்திற்கு நாம் கேட்டதை சித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளை இப்ப படிக்க போறோம். பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்காங்க. 8 9 மணி வசந்த அழைப்பு, 10 மணி போடு ஆட்டம் போடு, 12 மணி மங்கையர் உலகம், 1 மணி மதுரை கீதம், 3 மணிக்கு மின்னஞ்சல், 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 8 மணிக்கு இரவும் இசையும். அத்தனையும் அருமை, மிக சிறப்பு. அறிவிப்பாளர் அனைவருக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அவங்களே தான் மற்றும் இன்னொரு மின்னஞ்சலும் அனுப்பியிருக்கிறாங்க. 8 மணி இதயராகம் மிக சிறப்பு, அதற்கு பிறகு வந்த நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் மிக வாழ்த்துக்களையும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பெரம்பலூர்லேருந்து ஜிவி ஜிதேதி நேகாஸ்ரீ மகத், நாங்கள் 4 பேரும் 8 8 மணிக்கு பாடல் கேட்டோம். நாங்கள் கேட்ட பாடலை கொடுத்த அறிவிப்பாளர் மேடத்துக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் 4 பேரும் குட்டீஸ், ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, அதனால அம்மாச்சி வீட்டிலேருந்து எங்களுக்கு ரேடியோ கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர்லேருந்து இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஒரு சுவையான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். நீண்ட தூர பயணம் செய்கிறது அப்படிங்கிறது பெரிய சாதனை தாங்க, ஆனால் அதை எப்படி யார் செய்கிறா அப்படின்றத பொறுத்து அதோட சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். 1600 கிலோமீட்டர் பறந்து இந்திய கழுகு சாதனை படைச்சிருக்கு.

மகாராஷ்டிராவில் காட்டில் விடப்பட்ட J-132 அப்படின்ற இந்திய பினந்தினி கழுகு 56 நாட்களில் 1600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பறந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பம்பா இயற்கை வரலாற்று சங்கத்தால் கண்காணிக்கப்படக்கூடிய இந்த கழுகானது ஜூன் 17 அன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 168 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சுருக்குங்க. இந்த நிகழ்வானது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பினந்தினி கழுகுகளை பாதுகாக்கும் திட்டத்தில் பெரும் வெற்றியாக பார்க்கப்படுது. இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1, இது இசை தூறல்.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: ருத்ர பிரத்யங்கிரா தேவி.
4: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: உடன் வருகை தருவாய் சரணம் அன்பிலும் சிவையே அடிகள் சரணம்.
1: பாண்டவர்கள் வணங்கிய தேவதை சிங்க முகம் கொண்ட அதர்வன காளி, அமாவாசையில் மிளகாய் யாகம் ஏற்கும் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியின் தரிசனம்,
2: போர் கோடையில்

0: நாளை காலை 8 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இசைத்தூரல் நேயர்களோட கடிதங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் திருச்சி சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை ராஜா பிரபு பத்மஸ்ரீ. 5ஆம் தேதி அன்று வண்ணக்கோலம் கோபால் சார் பெண் அறிவிப்பாளர் கூட்டணியில் 5:1 செம சூப்பர் காமெடியான வசனங்களை வச்சு பல பாவனையில பேச வச்சது, ரசிக்க வச்சது, பாராட்டுக்கள். பொன்மாலை அழகாய் ஆரவாரம், இரவு இசை இனிமை, உழவர் உலகம் அனைத்துமே அருமை நிகழ்ச்சிகளுக்கு பாராட்டுக்கள். அன்று நாங்கள் பெரியாஸ்பத்திரி சென்று வரும் வழியில் நமது நிலையம் முன்பாக நின்று சற்று நேரம் உள்ளே வரலாமா என்ற எண்ணம் தோன்றியது. இருந்தாலும் நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். அந்த பக்கம் வந்தால் நாங்கள் பண்பலையரை பார்க்காமல் போகவே மாட்டோம். மரங்கள் சூழ்ந்த நமது நிலையம் மிக அழகாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி சூப்பர் சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி அன்று காலை ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆடி கிருத்திகை விழாவின் நிகழ்ச்சி வர்ணனை அருமை. தஞ்சை திருஏரகம் ஆதி சாமிநாதர் முருகன் அபிஷேகம் ஆராதனை, கோயிலின் வரலாறு அனைத்தையும் அழகிய வர்ணனையில் வழங்கிய சாந்தி மேடம் விஜயலட்சுமி மேடத்திற்கு வாழ்த்துக்கள். ஆர்வி சார் கோபாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றிகள். ஒரு தகவல், பஞ்சபூதமாக விரிந்த பொருளை ஒரு குறியில் வைத்து வழிபட இயலாது. வடிவமற்றதே நிராகரமாகும். அருவமான உயிர் உணர்வில் அருவமான இறைவன் உணர்வாக கலந்திருக்கும் தன்மையாகும். சாத்திரம் பல ஓதினாலும் பொறுமையான உள்ளத்திலே இறைவன் விளங்குவான். பிறர் மனம் நோகாதவாறு இனிமையாக பேசுதலும், பச்சிலை கொண்டு இறைவனை பூஜிப்பதும், பசுவிற்கு ஒரு கைப்பிடி அளவு புல் கொடுப்பதும் அறம். ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள் தன்னோட கடிதத்தில். அடுத்ததாக வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி, வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா அனுப்பியிருக்காங்க. 8ஆம் தேதி அன்று மடல் மாணிக்கம். நிமிடத்தின் அருமை விபத்தில் தப்பியவர்களுக்கும், வருடத்தின் அருமை ஒருமுறை பாடத்தை தேர்வை தவறவிட்டவர்களுக்கும் தெரியும் என்னும் தகவல் சிறப்பு. ஆடியில் காய்கறி விதைப்பின் பயன்களை நினைவுபடுத்தியது. நன்றி பண்ணை இல்லம் சரவணன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே வந்து 9ஆம் தேதி வாமா மின்னல் நிகழ்ச்சியில் டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது அந்த அதையும் சொல்கிறாங்க அவங்க.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:34 ஆச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம். 20 கோடி ஆண்டு பழமையான கடல் டிராகன் புதைப்படிவத்தை இங்கிலாந்தை சேர்ந்த மலையேற்ற வீரரான மேத்யூ மையர்ஸ்கஃப் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஜுராசிக் பார்க் வாழ்ந்த காலத்தை ஒத்ததாக கருதப்படுது. இந்த அரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளோட கவனத்தை இப்போ ஈர்த்திருக்கு. 2014 ஏற்பட்ட மண் பனிச்சரிவில் சிக்கி 20 நிமிடங்கள் உயிருக்கு போராடி காப்பாற்றப்பட்டவர் தாங்க இந்த மலையேற்ற வீரர் மேத்யூ. இப்போ அவரால 20 கோடி ஆண்டு பழமையான இந்த கடல் டிராகன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு சிறப்பான விஷயமும் கூட. நேயர்களோட கடிதத்தில் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறோம். மதுரை மணிநகரம் கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரத்திலிருந்து சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி அனுப்பியிருக்காங்க. கடந்த 1 தேதி அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் செயலி வழியே செவிமடுக்க முடியவில்லை. இருந்தும் நான் நேரலையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் கூறினேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு படைத்த நமது திருச்சி பண்பலைக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்ததாக வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி, இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் குழுவினர். வேலை வேண்டும் நாடகம். நேற்று கதைப்படி சங்கர் ரேஷன் கடையில் நேர்மையாக வேலை செய்தாலும் நண்பர் தனபால் சங்கரின் மனைவி அனிதாவிடம் தவறான பாதைக்கு செல்ல தூண்டில் போடுவது, பிறகு அனிதாவும் நாடகத்தின் கதைப்படி பட்டுப்புடவை தங்கச்சங்கிலிக்கு ஆசைப்பட்டு கணவனை தவறாத பாதைக்கு கொண்டு செல்லும் காட்சி, தங்கச்சங்கிலிக்கு ஆசைப்பட்டு போலீஸ் போடும் இரும்பு சங்கிலி கதைப்படி வருவது, நேர்மையான பாதையில் செல்லாமல் தவறான பாதைக்கு சென்றால் அதன் விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை இந்நாடகம் எங்களுக்கு எடுத்துக்காட்டியது. நாடகம் கேட்டவர்களுக்கும் எடுத்துக்காட்டியிருக்கும் நமது திருச்சி ஆகாஷவாணி நிகழ்ச்சி பங்களிப்புக்கும் மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். இணைந்திருங்கள் என்றென்றும் இசையோடும் இனிமையோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஒரு மோர்பி மாவட்டத்தில் உள்ள ஒரு வட்ட வடிவமான கிணத்து நீரானது நிலையாக இல்லாமல் அலை பாய்ந்துட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியில், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பிரமிப்பாகவே பார்க்க தொடங்கிட்டாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து சொன்னது என்ன அப்படின்னா, நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்யும் போது நிலத்தடி நீர் மறுநிரப்பல் செய்யப்படுமாம். அந்த செயலின் போது நுண்துளை இடைவெளிகளை கொண்ட பாறை அடுக்குகள் வழியாக நீர் செல்லுமாம். அப்போது அந்த இடைவெளிகளின் வழியாக காற்று வெளியேறும்போது இந்த மாதிரியான அசைவு ஏற்படும். அதிக காற்றோட வேகமும் இதற்கு காரணமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க புவியியலாளர்கள். அப்புறம் என்னங்க, அப்போ தான் மனுஷங்களுக்கு நிம்மதியே வந்திருக்கு. என்ன ஆச்சு, ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி இருந்த நிலைமை மாறி எல்லோரும் சந்தோஷமான ஒரு தருணத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய இந்த கடிதம் யார் அனுப்பியிருக்கிறாங்க பார்க்கலாம். அயன்புத்தூர் நெசவாளர் காலனியிலிருந்து அண்ணாதுரை அனுப்பியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:45 ஒலிபரப்பான மாநில செய்தியில் தேசிய கைத்தறி தினம் பற்றி செய்தியாக ஒலிபரப்பி நமது பிரதமர் முதல்வர் வாழ்த்து கூறியது மிக சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு கேட்டதும் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். ஆதரவு தரும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்தது இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, இவா, சுந்தர். 6ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு பண்பலையில் கற்பகச்சோலையிலிருந்து காற்றலையில் கவி அருவியாய் கானம் இசைக்க வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்களின் கவி மிகு தொகுப்பில் இசைந்தாடி வந்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்கள் ஒவ்வொன்றும் மாதுளை முத்துக்களாய், திராட்சை கொத்துக்களாய், மாங்கனி சுவையாய், மதுர நாதமாய் மனங்களை வருடிச் சென்றன. அதில் வந்த பாடல்களும் மிக சிறப்பு. பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து வந்த பாடல் எங்கேயோ செல்லும் என் எண்ணங்கள், பிரியா படத்தில் வந்த ஹே பாடல் ஒன்று, இந்த பாடல்கள்லாம் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்களோட கடிதங்களும் சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களுக்காக காத்துட்ருக்க, இணைந்திருங்கள் இசைத்துறளோடு.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூன்று மணி 42 நிமிஷம் ஆச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு வியப்பான செய்தி. கிணத்து தண்ணீர் அப்படின்னு பார்த்தாலே ஒரு நிலையாக தான் இருக்கும், ஆனால் குஜராத்தில் சமீபத்தில் ஒரு நாள்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசைத்துறள் இசைத்துறல்ல வரக்கூடிய அடுத்த கடிதம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். 6ஆம் தேதி அன்று நாள் மலர் நிகழ்ச்சி கேட்டோம். தனிச்சிறப்புகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய நமது விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. டெக்பைட் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மிக சிறப்பு. சகோதரிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இயற்கை மருத்துவம் பற்றி தனபால் ஐயா அவர்களுக்கு உரையாடியது மிக சிறப்பு. உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆதி சுவாமிநாதன் திருக்கோயில் நேர்முக வர்ணனை வழங்கிய நமது அறிவிப்பாளர்கள் சாந்தி சரவணன், விஜயலட்சுமி ராம்குமார் இவர்களுக்கு நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கியது சிறப்பு. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் மிக அருமை. அதே போல வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்த பயிர் மேலாண்மை சாகுபடி பற்றி விளக்கிய புனிதவதி அவர்களுக்கும் உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. மண்ணின் வனம் நிகழ்ச்சி ஆள்காட்டி ஆறுமுகம் ஐயா அவர்கள் பாடிய அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது சிறப்பு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி அன்றைய கடிதம் இது. நாள் மலர் நிகழ்ச்சி மிக அருமை வழங்கிய நமது விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அன்றைய நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் இவர்கள் பற்றிய தனி சிறப்புகளையும் தேசிய கைத்தறி தினம் பற்றியும் விளக்கியது மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில் மனசெல்லாம் மாறி போச்சு என்ற தலைப்பில் பங்கெடுத்து கருத்துக்கள் வழங்கியது அருமை. அதே போல தேசிய கைத்தறி தினத்தில் நெசவாளர்களை பற்றி விரிவான நிகழ்ச்சி கொடுத்தார்கள். பட்டுப்படவே வேஷ்டி நெய்வதனால் வரும் வருமானம் பற்றியும் அது பற்றின விளக்கங்களையும் மிக அருமையாக சொன்னார்கள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல 7ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் வலம் வந்தது, மிக அருமையாக இருந்தது. சூழலுக்கு ஏற்ப நல்ல ஒரு மருத்துவ விளக்கம் சொன்னார்கள் உணவை மருந்து நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உற்சாகம் உச்சம்

வழங்கிய தென்னரசு ஐயா அவர்களுக்கு நன்றி, உழவர் உலகம் நிகழ்ச்சி வழங்கிய ரவி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக இருக்கின்றன, என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி காத்துட்ருக்கு, அதையும் சொல்லிடலாம். தென்காசி கரிவலம் வந்த நல்லூர் அருகே மலையடிப்பட்டியில் நடக்கக்கூடிய அகழாய்வில் தொல்பொருட்கள் தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தங்கமணி, சங்கு வளையல், சூது பவளமணிகள், நுண்கற்கால கருவிகள், செவ்வக பகடைக்காய், சுடுமண் மணிகள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இணைந்திருங்கள் இசைத்தூரலில்.

திருஜிஎஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்துறை. இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான சுவையான செய்திகளும் உங்களோட விமர்சன கடிதங்களும் மின்னஞ்சல் செய்திகளும் கேட்டு ரசித்தோம். அடுத்ததா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வண்ணக்கோலங்கள். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இன்று தாக்கல் செய்தார். பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் தகுதி நியமனம், பணி நிபந்தனைகள் ஆகியவற்றிலும் அத்தீர்ப்பாயங்களின் நிர்வாக செயல்பாடுகளிலும் செயல்திறனை மேம்படுத்துவதோடு சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாயும், பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக துறை செயலகத்திற்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை தமிழக அரசு உயர்த்தி வழங்கும் அறிவிப்பு போதுமானதாக இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீட்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 22 சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகமும், பிட்டுக்கு மண் சுமந்த நிலை 24 நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமே வண்ணக் கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம் மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: நாலு மணி 3 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. மாலை நேரத்தை கலகலப்பா மாத்துறதுக்காக பாட்டோடு விளையாட்டும் சேர்ந்து வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா
0: கண்டுபிடி.
2: ஆமா நேர்களே, நாங்க வந்து ஒரு இடம் பொருள் அல்லது நபர்கள் பத்தின குறிப்புகள், அது வந்து வார்த்தையாகவோ வாக்கியமாகவோ கொடுப்போம். அதை வச்சு நீங்க வந்து இன்னைக்கு அது இடமா பொருளா அப்படிங்கறத நாங்களே சொல்லிடுவோம். அதை நீங்க என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இது வந்து குறிப்புகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆங்கிலத்தில் இருக்கலாம், தமிழில் இருக்கலாம், ஆங்கிலத்தை தமிழாக மாற்றி கொண்டு நீங்கள் யோசிக்கலாம், அல்லது வந்து தமிழை வந்து ஆங்கிலமாக மாற்றி யோசிக்கலாம். அது வந்து எப்படி அப்படிங்கிறத குறிப்புகளை பொறுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம்
0: 4311-246-1. இது வழக்கமாக எல்லா நேயர்களும் வரக்கூடியது தான். அதுவும் அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா 4311-241-1.
2: தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102.1 அப்படிங்கிற இணைத்து வரலாம். இதுவரைக்கும் நான் பண்பலையில் பேசினதே இல்லை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அறிமுக நேராக இருந்தீங்க அப்படின்னா 240 102.1 அப்படிங்கிற என் உங்களுக்காக காத்திருக்கு. இணைப்பில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி அது என்ன அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அசத்துங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
9: வருக வணக்கம். இணைப்புல இருக்கீங்க
10: மேடம்.
8: யார் பேசுறீங்கயா, எங்க இருந்து பேசுறீங்க?
10: திருச்சி மாவட்டம் புங்கிய சங்கேந்தி தேவதாஸ்.
8: தேவதாஸ் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா? எளிமையானதா கொடுக்கவா? சரிங்கய்யா, உங்களுக்காக வந்து இது வந்து ஒரு பொருள் நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து, சரியா? இந்த பொருள் வந்து நீங்க இப்ப நான் ஆங்கில வார்த்தை சொன்னேன்னா அதை நீங்க தமிழா மாத்திக்கணும், தமிழ் சொன்னேன்னா ஆங்கிலமா மாத்திக்கணும். மாத்தி யோசிச்சுட்டு அது என்ன பொருள்னு சொல்ல போறீங்க, சரியா? சரி, இது ஒரு பொருள் நீங்க கண்டுபிடிக்க போறது. உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தை வந்து ஃப்ளவர், இரண்டாவது வார்த்தை இரண்டு. உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க போற அந்த பொருளுக்கான குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தை ஃப்ளவர், ஆமா, இரண்டாவது வார்த்தை இரண்டு.
9: மாத்தி சொல்லுங்க பாக்கலாம்.
10: ஃப்ளவரை
9: மாத்தவே இல்லையே.
8: அது அந்த பொருளோட பேரு, பேரா சொல்லுங்க. இத ரெண்டும் சேர்த்து சொன்னோம்னா அந்த பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? தமிழ் வந்து ஆங்கிலமா மாத்திக்கங்க, ஆங்கிலம் தமிழா மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க இடையில வந்து சொன்னீங்க, அந்த வார்த்தையும் சொன்னீங்க. தெரியுதா என்ன வார்த்தைங்கிறது, இல்ல எப்படிங்க ஐயா? யோசிக்கலாமா, அடுத்த நேரம் சொல்றாங்களா பாக்கலாமா? முதல் வார்த்தை வந்து இரண்டாவது வார்த்தை இரண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆங்கிலத்தை தமிழா மாத்திக்கங்க, தமிழ ஆங்கிலமா மாத்துங்க. என்ன பொருள் அப்படிங்கறத அது பேரை சொல்லுங்க. வணக்கம்.
10: பூட்டு பூட்டு.
8: யார் சொல்றது?
10: நான் திருச்சி செந்தநீர்புரம் ஆல்பர்ட் பேசுறேன்.
8: சரியான விடைதான். நன்றிங்கய்யா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி.

0: வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி நன்றி. பூட்டு, ஆமாம் பூட்டு அப்படிங்கிறது தான் அந்த பொருள். அதுக்கான விடை வந்து செந்தநீர்புரம் ஆல்பர்ட் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பங்கேற்று குறிப்புகளை பயன்படுத்தி அது இடமா பொருளா நபரா அப்படிங்கிறது நாங்களே சொல்லிடுவோம். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் இன்றைக்கி வெற்றியாளர் ஆகலாம். தொடர்ந்து நெஞ்சிருக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சி, சேலம், மங்கள், மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மன்னக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டுபிடி நிகழ்ச்சியில் தான் நம்ம இன்னைக்கு குறிப்புகள் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கோம். இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன், அள்ளித்துறை சரவணபுரம்.
4: வணக்கம் ரவிச்சந்திரன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா.
4: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
5: சொல்லலாங்க ஐயா.
4: இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சரியா?
5: சரிங்க.
4: உங்களுக்கான குறிப்புகள் வந்து நாகப்பட்டினம், 2வது குறிப்பு வந்து பல்லாவரம் முனிவர், 3வது வார்த்தை வந்து தனித்தமிழ் இயக்கம். யார் இவர்? தனித்தமிழ் இயக்கம்.
5: தனித்தமிழ் இயக்கம்.
4: இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர். நீங்க கண்டுபிடிக்க போறவர் ஒரு தமிழ் அறிஞர். அவருடைய பேர் என்ன அப்படிங்கறத இந்த குறிப்புகளை பயன்படுத்தி சொல்லணும். நீங்க நாகப்பட்டினம், இவர் பிறந்த ஊர், சரியா?
5: சரி.
4: அடுத்து வந்து இவரை வந்து பல்லாவரம் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பல்லாவரம் பகுதிகளில் வந்து வாழ்ந்திருக்காரு. அந்த இங்கே வந்து அவருடைய நூலகம் எல்லாமே வந்து வீட்டையே வந்து நூலகமாகலாம் வந்து இது பண்ணியிருந்தாரு. 3வது குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்கம்.
5: எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
4: நன்றி, நன்றிங்க. முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. அடுத்ததான் இணைப்புல வரக்கூடிய நேர் சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் சார். வணக்கம். இருவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ராஜாமணி.
4: ராஜாமணிமா, குறிப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன். தமிழ் தண்டல் திருவி கல்யாணம் சொல்றேன்.
4: நான் வந்து பல்லாவரம் அப்படின்னு சொன்னேன், நாகப்பட்டினம்னு சொன்னேன். திருவிக்கா அவர்கள் வந்து விருத்தாச்சலம் பல்லாவரம் அந்த மாதிரியே நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். 3 குறிப்புகள் திரும்ப சொல்லவா?
7: நாகப்பட்டினம்,
4: 2வது வந்து பல்லாவரம் முனிவர்னு சொன்னேன். பல்லாவரம் பகுதியில் வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னேன். அவருடைய வீடுகளில் வந்து 4000க்கும் மேலே நூல்கள்லாம் வச்சிருந்தாரு. அதை வந்து மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நூலகமாக கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதான் மாத்தினார் அவர்.
6: தனித்தமிழ் இயக்கம்
4: அப்படிங்கிற 3வது குறிப்பு கொடுத்துருக்கோம்.
7: தனித்தமிழ் இயக்கமா திருவி, தமிழ் சென்றால் திருவிக்காட்ல மறைமலை அடிகளும் அப்படிங்க அல்லாது மறைமலை அடிகள்.
4: மறைமலை அடிகள் தான்.
7: மறைமலை
4: அடிகள் தான்.
6: சரியா சொல்லிட்டீங்க.
7: திருமறை காடுல அவருடைய சொந்த ஊரு. திருமறை காடுன்னு வேதாரண்யம்னு சொல்லியிருக்கணும்.
4: இல்ல இல்ல, அவர் வந்து காடாவூர், அந்த அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல காடாவூர் அப்படிங்கிற பகுதிகளில் இருப்பதுனால
7: மறைமலை அடிகள். வேதாச்சலங்கிறதா மறைமலை அடிகள்.
4: அவருடைய பேர் வந்து வேதாச்சலம். அதைதான் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு மாத்திட்டாரு. வேதம் அப்படின்னா மறை அப்படின்னு சொல்லுவோம், அசலம்னா காடு அப்படிங்கிறதுனால, சாரி மலை அப்படிங்கிறதுனால மறைமலை அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அதாவது வேதாச்சலம்ங்கிற பேரை தனித்தமிழ், அதாவது தமிழ் மேல கொண்ட பற்றின் காரணமா மாற்றிக்கிட்டாரு. அது அதனாலதான் அவர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்றோம்.
6: அவங்களோட பொண்ணு பேர் தெரியுமா?
4: தெரியாதே.
6: தெரியாதா?
4: அது அடுத்த கேள்வியை கேட்க போறீங்க.
6: அடுத்த கேள்வியை வச்சிரலாமா? சரி, தெரிஞ்சவங்க அடுத்து வரக்கூடிய நபர்கள் வந்து அது ஏன் அந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெண்ணுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தமிழ் படுத்திருப்பார்.
4: எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்து
6: நம்ம நேயர்கள்கிட்டே விடலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, யார் சொல்றாங்க?
4: தொடர்ந்து தெரிஞ்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கொள்ளுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாலு மணி 26 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து என்ன அப்படிங்கிறத நேயர்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: மேலாவது சரவணன் பேசுகிறேன்
1: சார். சரவணன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
2: சொல்லுங்க சார்.
1: நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது வந்து ஒரு இடம், சரியா?
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான குறிப்புகள் வந்து செங்கல்பட்டு, இரண்டாவது வார்த்தை வந்து பல்லவர்கள், மூணாவது வார்த்தை வந்து கடற்கரை கோவில். இந்த வார்த்தைகளை தொடர்புப்படுத்தினீங்க, அது என்ன இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
2: கன்னியாகுமரி சார்.
1: செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னேன், கன்னியாகுமரி வந்ததுக்கு நன்றி.
3: ரொம்ப எளிமையா இருக்க போகுது, மக்கள் எல்லாம் ரொம்ப வேகமா சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற கேள்விக்குதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க ஐயா?
3: வணக்கம். இருக்கீங்க?
1: ஸோ நேர்களை நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னெடுப்பினோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்போம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் பாமா.

0: கோமாளி பேசுறேங்க.
1: எங்கேருந்து
0: செட்டிக்குளம்.
1: பேசுறீங்களா?
0: செட்டிக்குளம்
1: செட்டிக்குளம். சொல்லுங்கள், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா? குறிப்புகள்
0: ஆ,
1: கேட்டிங்களா?
0: குறிப்பா கேட்டேங்க.
1: எங்
0: இதென்ன கடற்கரை மாமல்லபுரம்
1: மாமல்லபுரம்
0: கடல்.
1: அப்படிங்கிற சரியான விடை தான். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. மாமல்லபுரம் பல்லவர்கள் அப்படின்னு சொன்னோம், கடற்கரை கோவில்கள் அப்படிங்கிற குறிப்பு சொன்னோம், தொடர்பு படுத்தி கண்டுபிடிச்சிருக்கலாம்.
2: ரொம்ப எளிமையாகவே அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க.
1: சொல்லுங்கள்.
2: இணைந்திருங்கள் நேயர்களே.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடியில குறிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலையின் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்புள்ள கோபால், கலைக்குரல் கலையரசி, நேர்களே ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: சொல்லுங்க. உங்களுக்கான
3: குறிப்பு வானொலி கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டா தேவலான்னு தோணுது.
2: பாருங்க.
3: ஆ பேசுங்க. இப்ப உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? சுத்தமா கேக்கலையே.
2: கேக்குதுங்களா?
3: ஆ கேக்குது கேக்குது. ஒரு நூல், அது பாத்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு. அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. அம்பை. இந்த மூணு குறிப்பை வச்சு நீங்க வந்து அது என்ன அப்படின்றத சொல்லணும்.
1: நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு நூலோட பேருங்கய்யா.
2: சரி.
1: முதல் குறிப்பு உங்களுக்கானது வந்து சிறுகதை தொகுப்பு. இரண்டாவது குறிப்பு வந்து சாகித்ய அகாடமி விருது. மூன்றாவது வார்த்தை வந்து அம்பை, எழுத்தாளருடைய பேரு.
3: இந்த மூன்றையும் இணைத்து கோர்த்து நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும். அதாவது
1: அது எந்த நூல் அப்படிங்கிற பேரை நீங்க சொல்லணும்.
3: சொல்லிடணும்.
2: ஓதோ முயற்சி பண்றேன்.
3: முயற்சி பண்ணுங்க.
1: குறிப்பு கொடுத்துட்டேன். அம்பை எழுதுன ஒரு புத்தகம், அதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை தான் வந்து குறிப்புகளாக கொடுத்துருக்கோம்.
3: எப்படி முயற்சி பண்ணுறது அப்படின்றத பார்க்கும்போது
1: எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது.
2: சி எஸ் லக்ஷ்மி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை.
1: சரியான விடைதான். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிறது தான்.
3: நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கான குறிப்புகளும் வார்த்தைகளும் காத்துட்ருக்கு. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வரலாம். அடுத்து ஒரு நேயர் வராரு. சரி, வந்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: தொடர்ந்து நினைஞ்சிருங்கள் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு கண்டுபிடி உங்களுக்கான குறிப்புகள் தந்துட்டே இருக்கோம். அதை வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சி. சுரி 4311 இந்த எண்கள்ல வந்து உங்களுடைய அந்த குறிப்புகளுக்கான விடையை நீங்க சொல்ல தயாராயிருங்க.
4: கேட்டலாம். வணக்கம்.
3: வரக்கூடிய நேயர் வருக.
5: மலை வணக்கம். கோபால் சார் அண்ட்
4: முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை கண்.
5: கண்.
4: ஆமா. மூணாவது வார்த்தை வலை.
5: வலை.
4: ஆமா. மூணு வார்த்தைகள் மே கண் வலை. இது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்தி அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.
5: மே கண் வலை.
4: ரமேஷ் ஐயா கண்டுபிடிக்கிறீங்களா?
3: யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு.
4: சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாப்போமா. சொல்லுங்க. இல்ல. அடுத்து வரக்கூடியவங்க இதுக்கான விடை சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். விடை தெரிஞ்சிச்சுன்னா தொட்டு வாங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய எண் என்ன அப்படின்னா சொல்லி 4311 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102 தான் இதற்கான என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஆங்கில வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அப்படியே அந்த வார்த்தையை வச்சுக்கலாம், அல்லது ஆங்கிலத்தை தமிழாகவும் மாற்றலாம், தமிழ் ஆங்கிலமாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாற்றி தான் ஆகணும்னு கிடையாது, வார்த்தையை பொறுத்து அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா மே கண் வலை. இதை பயன்படுத்தி அந்த ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கேட்டு நினைச்சிருக்கேன் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கீங்க. குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம், அது இடமா பொருளா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் வரவங்க ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி
5: என்ன குறிப்பு கொடுத்தோம் அப்படின்றத சொல்லிடலாமா? மே கண் வலை, இதுதான் நம்ம கொடுத்த குறிப்பு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா பார்க்கலாம். வருக வணக்கம்.
6: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் மேலக்கல் கண்டர்கோட்டையிலிருந்து மலர் வேணுகோபால். கலைய
5: சகோதரி, நாங்களும்
6: கண்டுபிடிச்சிங்களா? தேங்க்யூ சோ மச். சத்தீங்களா, ஒருத்தக்கு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறோம்.
5: இதுதான் சொல்லுங்க பாக்கலாம்.
6: சொல்லிடலாமா? நான் ஸ்பெல்லிங் உடைய சொல்றேன். MBGANET, மேக்னெட்.
4: நன்றி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அதாவது வந்து அந்த வலை வந்து நெட்டா மாத்திட்டோம். மே கண் நெட் மேக்னெட் அப்படிங்கறதுதான் விடை. சரியா சொல்லிட்டாங்க. சோ அடுத்து நினைப்புல வரக்கூடிய நேர் வந்து யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் வருக.
7: வணக்கம் மாலை, வணக்கம் இருவருக்கும்.
4: யார் பேசுறீங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
7: அரியமங்கலத்துல இருந்து ஜெயராஜ்.
4: ஜெயராஜ் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லலாமா?
7: ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே, அதுக்கு பதில் சொல்லலாமா?
4: அது ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, சரி சொல்லுங்க நீங்க சரியா அப்படின்னு கேட்டுருவோம்.
7: இந்த மே கம் மலைன்னு சொன்னீங்கல்ல,
4: வலை வலை
5: வலை
7: வலையா?
4: ஆமா.
5: நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்க.
7: நான் மலை மேகம், மலை நினைச்சு மலை மேகம் சொல்ல நினைச்சேன்.
4: இல்ல இல்ல, அது வந்து மே கண் வலைன்னு சொன்னோம், மேக்னெட் அப்படிங்கறதுதான்
5: அவங்க

0: வார்த்தைகளை மாத்தி
1: ஆமா
0: புது வார்த்தை உருவாக்கி இருக்காங்க. அதனால தப்பு இல்ல, நல்ல விஷயம்தான்.
1: சரிங்க,
0: புதுசா ஒரு
1: முயற்சி
0: வார்த்தை.
1: பண்றீங்களா? உங்களுக்கான குறிப்புகள் சொல்லவா?
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க.
1: நீங்க கண்டுபிடிக்க போறது வந்து ஒரு அரசருடைய பெயர், சரியா? ஒரு அரசர்
2: சரி
1: இவர்.
2: சரி சார்.
1: முதல் குறிப்பு வந்து கட்டிடக்கலையின் இளவரசர், ரெண்டாவது குறிப்பு காதல், மூணாவது குறிப்பு இவர் ஒரு முகலாயர்.
2: நிரம்புற சொல்லுங்க.
1: மூன்று குறிப்பு, முதல் வார்த்தை வந்து கட்டிடக்கலையின் இளவரசர்,
2: கட்டிடக்கலையின் இளவரசர்.
1: இளவரசர்னு சொல்லுவோம். காதல் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் இந்த அரசருக்கும் தொடர்பு இருக்கு. அப்புறம் மூன்றாவது வார்த்தை வந்து முகலாயர், இவரது ஒரு
0: முகலாய
1: முகலாய
0: மன்னர்.
1: மன்னர்.
0: முகலாய மன்னர் கண்டுபிடிக்க பாப்போம்.
2: முகலாய மன்னர் 7-8 பேர் ஆண்டிருக்காங்க.
0: இருந்தாலும் அந்த காதல்ன்றதும் நீங்க டக்குன்னு யோசிச்சிருந்துருக்கணும்.
1: அதான் அந்த மூன்று குறிப்புகளையும் பயன்படுத்தி யார் அப்படின்னு.
2: ஜாஜகான்
1: எப்படி சொன்னீங்க ஐயா?
0: நன்றி
1: நன்றி, இனிப்புல வந்தது. ஷாஜகான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரைட் போ 102.1.
3: திருச்சி எஃப்எஸ்எம் இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: கழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: இன்னைக்கு வண்ண குலங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு பங்கு பெற முயற்சி செய்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 5 மணி, நேர்கள் என்னை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, முன்னாள் குடியரசுத் தலைவர் வி வி கிரியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிங்க இனத்தை பாதுகாப்பதை வலியுறுத்தி ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், ஆசிய சிங்கத்தின் கர்ஜனை வரும் தலைமையினருக்கு தொடர்ந்து எதிரொலிப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக கடந்த 11 ஆண்டுகளில் 523 இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது 891 அதிகரித்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கரும்புக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3,290 ரூபாயுடன் இணைத்து தண்ணீருக்கு 4,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதி நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 787 மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தர நிலைப்படுத்துதல் அமைப்பின் ISO தரச்சான்றிதழை பெற்றுள்ளதாக துறைமுக ஆணையத் தலைவர் திரு சுஜாந்த குமார் ரோஹித் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் 1,000+ மாணாக்கர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா இதனை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 5,000 குடும்பங்களைச் சேர்ந்த 25,000+ பொதுமக்களின் குடியிருப்புகளை அப்புறப்படுத்த அனுப்பப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்யக்கோரி 500+ இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

வெம்மையின் தன்மை குறையும் மாலை நேரம். மனதக்கிதமான இடைக்கால பாடல்கள் காற்றில் தவழ்ந்து செவியில் நுழைந்து இதயம் புரட அணிவகுக்கும் நேரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பொன்மாலை. பாவையின் பார்வை காதல் பூ தூவ, அந்த பார்வையில் மயங்கிய பூவினும் மெல்லிய மனது இசைக்கிறது ராகம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பாடல் நான் பாடும் பாடல். படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. உடலால் உயிரால் வெவ்வேறாக இருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றான இவர்கள் இசைக்கும் பாடலை கேட்போமா? எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நான் அடிமை இல்லை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

அப்படி ஒன்று. கண்களால் கைது செய்து என் நெஞ்சம் நிறைந்தவளே, என்னாலும் நான் பாடும் ராகம் நீதான். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் குரு.

நேர்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உள்ளூர் உலகத்தில் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளிக்க இருக்காங்க. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற என்னை தொட்டு வரலாம். 7:25 உள்ள உலகம் நிகழ்ச்சிய வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். ஐந்து மணி 21 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசைத்தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காலடி ஓசை யாழிசையாய் கேட்க, யாழினும் இனிய காதலில் இணையப் போகும் உள்ளம் பாடும் காவியம் இது. SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் மீண்டும் கோகிலா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

கன்னிமை போல் காக்கும் பிள்ளைக்காக தமிழும் தாயுள்ளமும் கலந்த தாலாட்டு பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, உமாரமணன் குரல்களில் இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து ஒலிக்கிறது. இணைந்திருங்கள் திரு சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
2: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேச போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: உங்களுக்கான எண் 43 1 246 6 102 1 மற்றும் 240 102 1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் பொன் மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 5:32. புது வரவாய் வந்த உறவு, காலம் கனிந்து கை சேரும் நாளுக்காய் காத்திருக்கும் ஜோடிகளின் என்ன ஓட்டம்தான் இந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில் சவால் படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம்.

துள்ளிகளும் ஆசைகளால் உள்ளத்தில் பொங்குகிறது காதல் வெள்ளம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன் பொன்மாலையோடு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
4: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
3: நேற்றைய நிழல்
5: இன்றைய நிஜம்,
3: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
6: 5:43 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு. ஆயுள் காலம் பெரியாமல் அன்பு என்றும் குறையாமல் கனவில் இதுவரை திளைத்திருந்தோம் இருவரும், இனி அதுபோல் வாழ்விலும் நிலைத்திருப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பார்வதி என்னை பாரடி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: முயற்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு. நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் சலங்கை ஒலி படத்திலிருந்து.

இனிமையான இடைக்கால கீதங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் பொன்மாலை. நேர்கள் உங்கள் விருப்பமான இடைக்கால கீதங்களில் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்கலாம். பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102.1 மற்றொரு 240 102.1.

0: பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஆரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெகவால் இன்று தாக்கல் செய்தார். பல்வேறு தீர்ப்பாயங்களில் சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்புப் படைகளின் செயல்பாடுகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்புப் படைகள் அமைக்கப்படும் என்றும், சென்னையில் மட்டும் 12 போதை தடுப்புப் படைகள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளி மாணாக்கருக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் கூறினார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1133 குழந்தைகளின் பேரில் தலா 50,000 மற்றும் தலா 25,000 வீதம் 2,84,00,000 ரூபாய் வைப்பீடு தொகை வழங்கும் பணியினை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணாக்கரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேகதாது அணை கட்ட வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கன்னட அமைப்புகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டன. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு வாகனங்கள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்றதால் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மாநில எல்லையான ஜூஜுவாடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் விடுமுறை முடித்து பெங்களூருக்கு பணிக்கு செல்லும் பலரும் பாதிக்கப்பட்டனர். திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், காஞ்சிபுரம், வேலூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, தென்காசி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூலத்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகமும், பிட்டுக்கு மண் சுமந்த லீலை 24ஆம் தேதியும் நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்கள்லையும் தேநீர் கடைகள்லையும் வீடுகள்லையும் இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நேர்களே பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். இது ஆரவாரம். 6:03 இணைந்திருங்கள் திரசி வானொலி அலைவரிசைகளோடு.

உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கு பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும், செயற்கை கருவூட்டல், சினை பரிசோதனை, மருடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும், ஒன்றியத்தின் விவகார எல்லைகளுக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கொன்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கொன்றும் ஆக மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர்கள் பணியிடத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் இம்மாதம் 13ஆம் தேதி இன்று காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் நாச்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆவின் தலைமையிடத்திற்கு நேரடியாக நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு 2026-27ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய இம்மாதம் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி வரை காத்திருக்காமல் அந்த தேதிக்கு முன்னதாகவே வேளாண் பெருமக்கள் ரூபாய் 786 உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இணைந்திருக்கிறோம் ஆரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா?
1: கிடைக்காது.
0: அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து.
1: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
2: நோய் என்பது உடலில் இயல்பான செயல்பாடு பாதிக்கப்படும் நிலையாகும். ஊட்டச்சத்து நோய்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் குணமடையவும் வேகமாக மேம்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நோய் ஏற்படுத்தும் காரணிகள் சமநிலையற்ற உணவு பழக்கம், வைட்டமின் மற்றும் தாது பொருட்கள் குறைபாடு, அதிக சர்க்கரை உப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகள், உடற்பயிற்சி இல்லாமை, உடல் பருமன், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், தொற்று நோய்கள் வைரஸ் பாக்டீரியா, மரபியல் காரணங்கள், மன அழுத்தம், போதிய தூக்கமின்மை ஆகியவை நோய் ஏற்படுத்தும் காரணங்களாகும். நோயால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், உடலில் அலர்ச்சி அதிகரிக்கும், இரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் போன்றவை அதிகரிக்கலாம், செரிமானம் பாதிக்கப்படலாம், சோர்வு உடல் எடை மாற்றம் தசை பலவீனம் ஏற்படலாம், உறுப்புகளின் செயல்பாடு இதயம் கல்லீரல் சிறுநீரகம் போன்றவை பாதிக்கப்படலாம். சமச்சீர் உணவு தினமும் உட்கொள்ள வேண்டும். தினமும் பலவகை காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட வேண்டும். முழு தானியங்கள் கம்பு கேழ்வரகு திணை ஓட்ஸ் பார்லி சேர்த்து கொள்ள வேண்டும். பருப்பு பயறு முட்டை மீன் போன்ற புரத உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிக சர்க்கரை உப்பு எண்ணெய் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். உடல் எடை ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். போதுமான தூக்கம் மன அழுத்த கட்டுப்பாடு அவசியம். ஊட்டச்சத்தின் முக்கிய பங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடல் செல்கள் திசுக்களை சரிபார்க்க உதவுகிறது. உடலில் அலர்ச்சியை குறைக்கிறது. இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நோயிலிருந்து விரைவாக மீள உதவுகிறது. இதய நோய் உடல் பருமன் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்க உதவுகிறது. சரியான ஊட்டச்சத்து ஒழுங்கான உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பல நோய்களை தடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் உணவே சிறந்த மருந்து.
0: உணவு எப்படி மருந்தாகும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகையை பெறுவதற்கு குறித்த செய்திகள் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன், யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னும், அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய இணையதள முகவரி TNESEVAI.TN.GOV.IN.

அப்படிங்கிறது தான். விண்ணப்பிப்பதற்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் ஆகும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாயிரத்தி 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு ஐடிஐகளில் நேரடி சேர்க்கைக்கு இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கல்வி தகுதிகள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி எழுது தோல்வி பெற்று அடைந்திரு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி இடங்களுக்கு முதல்ல வருபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்கை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க அரியலூர் ஐடிஐயை 9499-05-5877 அப்படிங்கிற நிலையோ, ஆண்டிமடம் ஐடிஐயை 9499-05-5879 அப்படிங்கிற நிலையும், தாப்பலூர் ஐடிஐயை 9499-05-5879 அப்படிங்கிற நிலையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டறிஞ்சிருங்க அரவாரம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசைகளோடு.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லி

0: யில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2ஆம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும் நிலையில் 2ஆம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000-க்கும் மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,000 ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்ரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர்

பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மூன்றாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது.

0: சீன் ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதித்தி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அந்த ஏறங்க காட்டுங்க, போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
7: என் பேர் அஸ்வின் பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளை வெளிய அறுவடை பண்ண முடியாம.
8: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
9: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
8: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
10: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேரம் 6:42.
11: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
13: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: ருத்ர பிரத்யங்கிரா தேவி.
17: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: பாண்டவர்களுடன் வருகை தருவாய் சரணம், அன்பினும் சிவையே அடிகள் சரணம்.
1: பாண்டவர்கள் வணங்கிய தேவதை சிங்க முகம் கொண்ட அதர்வன காளி, அமாவாசையில் மிளகாய் யாகம் ஏற்கும் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியின் தரிசனம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அரவாரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். இனி வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மண்டல வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 2.2W ஒன்றில் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். ஆரவாரம்
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
2: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேசப் போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க

0: கேட்கலாம்.
1: உங்களுக்கான எண் 431-246-102-1 மற்றும் 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வரும் 15ஆம் தேதி புதுதில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங், வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நினைவு கொண்டாட்டத்துடன் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை முன்னிலைப்படுத்தும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படும் என்றார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி போதுமான அளவில் வழங்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கு வரும் 13ஆம் தேதி ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்கும் என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சென்னை ஓமாந்தூரார் மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து கோஷங்களை எழுப்பியும் கையில் பதாகைகளை ஏந்தியும் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளியூர் வாகனங்கள் உதவிக்கு வர இன்று முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடலூர் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மசினக்குடி பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. நைஜீரியாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 17 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
4: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில். உங்க லைஃப்ல ஒரு பெரிய இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களா? குறிப்பா UPSC TNPSC போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக தான். போட்டி தேர்வுகள்னாலே நம்ம மனசுல வர முதல் கேள்வி, எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கறது தான். சரியான திட்டமிடல் இருந்தா எந்த ஒரு தேர்வையும் கண்டிப்பா வெல்ல முடியும். ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது நடுவுல வர தடைகள், சோர்வு, மன அழுத்தம், இதையெல்லாம் எப்படி தாண்டி வர்றது? சரியான திட்டமிடல் எப்படி இருக்கணும்? படிக்கிறப்போ வர தடைகளை எப்படி தாண்டணும்? இப்படி போட்டி தேர்வுகள் பத்தின பல கேள்விகளுக்கு பதில்களையும் பல தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட பகிர்ந்துக்க வராரு போட்டி தேர்வு பயிற்சியாளர் AS அருண் விஜய் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப குறிப்பா ஒரு அரசு வேலை அப்படிங்கறது நம்மளோட பல பேரோட கனவாக இருக்கு. நிறைய பேருக்கு அந்த கனவு வந்து தூக்கத்தையுமே தொலைக்க வச்சிருது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான திட்டமிடல், ஒரு சரியான அனுபவம், ஒரு சரியான பகிர்வு, இல்ல ஒரு சரியான ஒரு கூட்டாளி, அவங்க வந்து இந்த தேர்வுல வந்து நமக்கு பல வகையில துணையாக இருப்பாங்க. நிறைய நேரத்துல கூட இருக்க நண்பர்கள் தான் நமக்கு தேவையான நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பரீட்சைக்கு வந்து நம்ம பண்ண தப்பா இருக்கட்டும், அடுத்த பரீட்சைக்கு தயாராவதற்கு தேவையான ஒரு ஆடுதலா இருக்கட்டும், அந்த வகையில வந்து இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட சேர்ந்த ஒரு பயணமா தான் இருக்கும். நண்பர்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கூட எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, முன்னாடி எக்ஸாம் படிச்சவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, மென்டரா இருப்பாங்க. அவங்களோட அனுபவமே கூட நமக்கு ஒரு நண்பனாக இருந்துதான் உதவி பண்ணும். அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தான் சந்திக்கிறோம். வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம்.
5: நம்ம கூட இப்ப அருண் விஜய் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் வந்து என்னென்னலாம் செய்யலாம், எப்படியெல்லாம் வந்து இந்த தேர்வுகளுக்கு தயாராகும் போது அவர்களால இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் பேச போறோம். பொதுவா இந்த போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறது வந்து நம்மளோட

0: காலேஜை மட்டும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா இல்லை. ஒரு ஒரு நபரோட தொடர்ச்சியான ஒரு முயற்சி, அவரோட அந்த கல்வி சார்ந்த ஒரு ஒழுக்கம், அவருக்கான ஈடுபாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் பயணிக்குது. இதுல வந்து அவருக்கு மட்டுமே இந்த பொறுப்பு இல்லை, அவங்க கூட இருக்கிற சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்கு, நண்பர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொதுவாக போடுதிரவர்கள் சந்திக்கக்கூடிய தடைகளாக என்னென்னலாம் இருக்கு, அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. இப்ப நான் மனசுலயே அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், அதை முதல்ல எப்படி உடைக்கலாம்ன்றதை சொல்லுங்க. மித்த டெக்னிக் எல்லாம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்க அனுபவத்தில் எப்படி இருந்துச்சு அது?
1: ஆக்சுவலா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு குழு முயற்சி தான், ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு இண்டிவிஜுவலுடைய அறிவுத்திறனையோ அல்லது அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, அந்த தேர்வுக்கு எவ்வளவு தயாராகிருக்காங்கிற திறனை ரெஸ்ட் பண்றதை விட எது சோதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவலுடைய ஒரு மனரீதியான ஆளுமை, அதை அதிகமா சோதிக்கிறாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல முதல்ல அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கணும், முக்கியமா பெற்றோர்கள். சோ பெற்றோர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கணும். என்ன சிக்கலாகுதுன்னா, இனிஷியலா ஆரம்ப காலத்துல அவங்க இதுக்கான முயற்சிகள்ல ஊக்குவிக்கிறாங்க, ஆனா போட்டித் தேர்வு அப்படிங்கறது சொல்ற மாதிரி அது 100 மீட்டர் ஓட்ட பந்தயமாக கருத முடியாது. அப்ப போட்டித் தேர்வுங்கிறது ஒரு ரிலே, ஒரு தொடர் ஓட்டமா தான் கருத முடியும். யாருக்கு யாருனால அவங்களுடைய கடும் உழைப்பால ஒரு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணி அவங்களால ஒரு 1500 மீட்டர் ஓட முடியுமோ, அவங்க மாதிரியான கேண்டிடேட் தான் போட்டித் தேர்வுல தொடர்ச்சியா வெற்றியும் பெறாங்க. இந்த சூழ்நிலையில பெற்றோர்கள் அல்லது இந்த சமூகமாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள், உதாரணத்துக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை இல்ல அவங்களுடைய சமூக நிலை, இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கான ஆதரவுங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கிறது இல்ல. அப்ப இப்ப சமூகம் அந்த ஒரு இளைஞனை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ ஏதாவது ஒரு நிலைகள்ல அவங்க தோல்வி அடையும் போது உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம், நீங்க வேற பட்டப்படிப்பு படிச்சது அல்லது அவனுடைய டிகிரியில என்ன படிச்சீங்களோ அது சார்ந்த தொழில்களுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
0: இது அதாவது எங்களோட என்ன என்னன்னா, உடனே இந்த மாதிரி எக்ஸாம் போனா பாஸ் ஆகணும், அவங்க வந்து சர்வீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது, இந்த சினிமா படங்கள்ல வர மாதிரி 5 நிமிஷத்துல பணக்காரர் ஆகுதோ,
1: ஒரே பாட்டுல
0: IAS ஆகுறதோ, அது சாத்தியம் இல்ல.
1: அது எல்லாத்தினாலையும் சாத்தியம் இல்ல, சாதிச்சவங்க இருக்காங்க,
0: யாரோ ஒருத்தருக்கு நடக்குது,
1: 100க்கு 1 தான் அந்த மாதிரி இருக்காங்களே தவிர்த்து, மீதி 95 விழுக்காடு போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தொடர் ஓட்டப்பயந்தது தயாரான மாதிரிதான். சோ 1 ஆண்டாகலாம், 2 ஆண்டாகலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அவங்களுடைய UPSC அட்டம்ல கடைசி
0: அட்டம்ல
1: சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. IPS நிறைய பேர்
0: அதுக்கு கீழே இருக்க பணிகள் கூட இருக்கு,
1: நிறைய பேர்
0: ஆனா வாங்கியிருக்காங்க. அவங்க 35வது வயதில்
1: வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த 35 வயசு வரைக்கும் ஒரு பர்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம்
0: இல்ல, அதுதான் நம்ம அவங்கள்ட்ட இருந்துதான் சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அவங்க மனதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சஞ்சலங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்கும், வெளியில இருந்து எவ்வளவு பெரிய அழுத்தம் இருந்திருக்கும், அதை தாண்டி அவங்க அதை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வர்றவர்கள் வந்து ஒரு நல்ல அதிகாரிகளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த போராட்டம் வந்து நிறைய வாழ்க்கையில கத்து கொடுத்துருக்கும். ஒரு வகையில அதுவும் ஒரு வகையில நல்லதுதான், வர ஆபீசர்ஸ்க்கு இந்த ஒரு கம்பேஷன் இருக்கிறது இல்ல ஒரு சமூகம் சார்ந்த பார்வை இருப்பதற்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப துணையா இருக்கும். அதனால ஒரு 7-8 வருஷம் படிச்சுட்டு அவங்க சர்வீஸ் வாங்குறது கூட ஒரு வகையில நல்லதுதான். பட் ஆனா என்ன அது ஒரு வகையில சிக்கல்னா, அவங்களோட பொருளாதார சூழல், குடும்ப சூழல் வந்து பெரிய அழுத்தத்தை வந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து அவங்க நிறைய டைவர்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற வேலைகளுக்கே போவாங்க, இல்ல பிரைவேட் ஜாப்ஸ்க்கே போகலாம்னு நினைப்பாங்க, இல்ல வேற ஏதாவது செய்யலாமா, இல்ல நம்ம சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இருப்போம், அதை மாத்தி பேசாம Group 4 படிக்கலாமா, முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருந்தா சரி பேங்கிங்க்கு பேசாம எழுதி பார்ப்போமா அப்படின்லாம் தோணும். இந்த மாதிரியான சஞ்சலங்கள் வந்து நிறைய இந்த பொடித்தருவு பயணத்துல இருக்கும். இந்த சஞ்சலங்களை முதல்ல எப்படி தவிர்ப்பது, இல்ல இந்த மாதிரியான கட்டாயங்கள் இருக்கும்போது கூட நம்ம பாதையில சின்ன டீவியேஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை கூட நம்ம எப்படி சரியா எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
1: நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா என்னன்னா, எல்லாத்தினாலையும் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் அல்லது தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் பொருளாதார அடிப்படையில செலவு செஞ்சோ அல்லது குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாமே அவங்களால போட்டித் தேர்வுகள் படிக்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 2-3 ஆண்டுகள்ல TNPSCக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, அல்லது நீங்க வேற ஏதாவது பேங்கிங் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, SSCக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இது அந்த கேண்டிடேட்டுடைய தவிர்க்க முடியாத பொருளாதார சூழ்நிலையினால இது நிறைய பேர் இதை பண்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்லலாம், ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபரெண்ட் பால் கேம். புட்பால் ஃபுட்பால் ஒரு மாதிரி ஆடணும், கிரிக்கெட் ஒரு மாதிரி ஆடணும், ஹாக்கி ஒரு மாதிரி ஆடணும், டென்னிஸ் ஒரு மாதிரி ஆடணும். எல்லாத்துக்கும் ஆனா உடல் ஆளுமை, அந்த பயிற்சிங்கிறது முக்கியம், எண்டியூரன்ஸ் ஸ்டாமினாங்கிறது முக்கியம். ஆனா ஒவ்வொரு கேமுக்குமான நுணுக்கங்கள் மாறும். இப்ப நீங்க ஃபுட்பால் ஆடுற எல்லாத்தினாலும் கிரிக்கெட் ஆட முடியாது. இப்ப மெஸ்ஸியை கொண்டு நீங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல விட்டீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த கிரிக்கெட் வீரராக செயல்படுவாரா முடியாது. சோ அப்போ வந்து அந்த தேர்வுக்கான நுணுக்கங்களை, இப்ப ஏதாவது ஒரு தேர்வு முன்னாடி நம்ம பழமொழி

0: சொல்லுவாங்க ஒருத்தர் ரெண்டு குதிரையில சவாலி பண்ண முடியாது அப்படிம்பாங்க. சோ என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு தேர்வு மையமா வச்சு பிரிப்பேர் பண்றவங்கனால பல தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை போடலாம் அல்லது அவங்க எக்ஸாம் எழுத முயற்சிக்கலாம், அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். ஆனா ஒரு தேர்வுனுடைய பிரிப்பரேஷன் பயிற்சியை வச்சுட்டு இன்னொரு தேர்வுல எளிதில் ஜெயிக்க முடியுங்கிறது எல்லாத்தினாலையும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த தேர்வுக்காக அவங்க வந்து கூடுதல் நேரத்தை செலவிடணும்.
1: நீங்க சொல்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாத்தினாலையும் முடியாது அப்படிங்கறது. அப்போ ஒரு சிலரால முடியும், அது வந்து எக்ஸாம்ஸ் என்ன அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். பொதுவான ஒரு பொது தேர்வு சூழல் அப்படிங்கறது எல்லாருக்கும் கடினமான ஒரு பாதையாகத்தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான சில திட்டமிடல்கள் வேணும், அதற்கான நுணுக்கங்களை நம்ம கத்துக்கணும்ன்றீங்க. இப்ப நீங்க சொன்னப்பல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா தேர்வுகளும் வந்து தனித்தன்மை வந்தது. இப்போ சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க, அதாவது ஐஏஎஸ் ஆபிசர் ஆகுறாங்க, இல்ல அதுலயே வேற ஏதாவது சர்வீஸ் வாங்குறாங்க, அது ஒரு சைட்ல இருக்கலாம். இல்ல பேங்க்ல ஆபிசரா போறாங்க, இல்ல நம்ம டிஎன்பிசி ல ஒரு விஏஓ ஆகுறாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது பெருசது, அந்த எக்ஸாம் ரொம்ப பெருசு, இந்த எக்ஸாம் சின்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டு எக்ஸாமும் ரொம்ப யூனிக்கானதா தான் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உழைப்பு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம அந்த எக்ஸாம் மாறும் பொழுது என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த சிவில் சர்வீஸ்ல படிக்க வர்றவங்க நிறைய பேர் ரிசர்ச்சரா மாறி வேற போயிருவாங்க. சில சப்ஜெக்டுக்குள்ள உள்ள பூந்து மூழ்கி அதை எடுக்கிற அந்த ஒரு ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ப்ரொஃபஸருக்கு கூட அந்த மேட்டர் தெரியாது, இவங்க அவ்வளவு மேட்டர் சொல்லுவாங்க ஜியோகிராஃபி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நம்ம எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோன்றத அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது இல்லையா? அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும்?
0: ரொம்ப சிறப்புங்க. இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் நமக்கு இதை கை கொடுக்கும். ஒன்னு அந்த தேர்வுக்கான சிலபஸ் பாடத்திட்டம், ரெண்டாவது அந்த தேர்வினுடைய முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் குவஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒருத்தர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு குடும்ப பணிகளுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவரு இப்ப குரூப் ஒன் எக்ஸாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து செப்டம்பர் 27 நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு. இப்ப அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா இவங்க அவங்களுடைய மொத்த பயிற்சியோ அல்லது மொத்த பாடத்திட்டத்தையோ மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சியில சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு இருந்த சிலபஸ் அதுல ஒரு 80% நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் சிலபஸ் அதே ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் தான், குரூப் 2 அல்லது எல்லா டிகிரி எக்ஸாமுக்கும் இருக்கு. அதுல ஒரு 80% உங்களுக்கு குரூப் 4 இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அனைத்தும் புதிதாக நீங்க படிக்க போறது கிடையாது. இப்ப நீங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க என்னென்ன டாபிக் பாக்குறீங்க அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னவளோ க்வெஸ்சன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் கேள்விகள் இல்லாத கேள்வித்தாளே இருக்காது. அப்போ அதுல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க? இப்ப நீங்க யூபிஎஸ்சியில இது வந்து நீங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு கான்செப்ட் பேஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம், அல்லது கேஸ் ஸ்டடிஸ் கேட்டிருப்பாங்க, அல்லது தீர்ப்புகள் கேட்டிருப்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சியில அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கறாங்க, பட் அந்த அளவுக்கு கேட்காம கொஞ்சம் ஃபேக்சுவல்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் கேட்கறாங்க, நியூஸஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க பான் இண்டியா நியூஸ் பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க தமிழ்நாடு செய்திகள் சார்ந்த, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் சார்ந்த செய்திகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரீம் மாறுறீங்க, யூபிஎஸ்சியில இருந்து டிஎன்பிஎஸ்சி போறீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸினுடைய சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இதை தொடர்ச்சியா அனலைஸ் பண்ணிட்டே படிக்கும் போது இது ஒரு கைட்லைனா இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு ப்ரிப்பரேஷன்ல நம்ம எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமா தெரியும். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதை படிக்கணுங்கிறத விட எதை படிக்க கூடாதுங்கிறத, இல்லை எதை அதிகமா படிக்க கூடாதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு யார்ட்ஸ்டிக்கா நீங்க வச்சிருந்தாதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஹோலிஸ்டிக்கா முடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு பாடத்திட்டத்துக்கு மட்டும் நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம், அதை ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்ப என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம். காஸ்ட் எஃபெக்டிவ் ரேஷியோனா நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், நமக்கு அது எவ்வளவு லாபம் வருது. அப்ப ஒரு டாபிக்கை நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அதுல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் வருதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப அதுல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ங்கிறது சிலபஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு கருவியாக பாக்குறாங்க.
1: பொதுத்தேர்வுகள் வந்து சரியான திசையில பயணிச்சு இந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா பொதுத்தேர்வுகள்லயும் அவங்களோட முழுமையான உழைப்பு கொடுத்து சரியான திறனோட அதை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதற்கு உங்களோட அனுபவத்தையும் உங்களோட பயணத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.
2: வீட்டுல இருக்க பிரஷர், அடுத்தடுத்து வர தோல்விகள், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேக்குற கேள்விகள், இதையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது, படிக்கும் போது வர சோம்பேறித்தனத்தையும் கவனச்சிதறலையும் எப்படி அடிச்சு விரட்டுறது, இப்படி எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி உங்களை ஒரு ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் அதிகாரியா மாத்துறதுக்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்க வர புதன்கிழமை வர காத்துட்டுருங்க. வர புதன்கிழமை அன்னைக்கு இதே நேரத்துல போட்டி தேர்வு பயிற்சியாளர் ஏஎஸ் அருண் விஜய் அவர்கள் தரும் தகவல்களை தொடர்ந்து கேளுங்க. வெற்றி நம் கையில். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

morning. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்,

0: இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின் போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம்

0: பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிஸ்யூக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி, நேரம் 7:25. நேர்களை கேட்கலாம். உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்களை சந்தித்து பேசவிருக்கிறோம். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொட்டு வரலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் கேட்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு கேள்விகளை அனுப்பி வைங்க.
2: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்ட சாகுபடியில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் என்ற விஷயங்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் நிலையத்துக்கு வருகின்றிருக்கிறாங்க. சார் வணக்கம்.
3: வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. கேள்விகளை வந்து இப்ப ஆரம்பிக்கணுமா
2: பேசலாம்? நம்மளுடைய நேயர்களும் கேள்விகள் கேட்பாங்க. பொதுவாக அதுக்கு நேயர்கள் கேள்விக்கு முன்பாக என்னுடைய ஒரு புரிதலுக்காக, பொதுவாக ஆடிப்பட்டம் அப்படிங்கும் போது ஒரு ஓரளவுக்கு பருவமழை அங்கங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் பயிர் சாகுபடியிலும் விவசாயிகள் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வருடம் எல்னினோ வருடம் அப்படிங்கிறதுனால தேவைப்படக்கூடிய அல்லது எதிர்பார்த்த மழை அளவு இல்லை. பகல் நேரத்தில் ரொம்ப அதிக வெயிலும் இருக்குது, காற்றில் ஈரப்பதமும் குறைவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடிப்பட்டத்தில் என்ன மாதிரியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருக்கும்?
3: பொதுவாக இந்த தடவை உண்மையிலே வந்து எலினோ மட்டும் இல்லை, சூப்பர் எலினோ தாக்கமும் இருக்குது. அதாவது 1-2 டிகிரி சென்டிகிரேட் வந்து அதிகமான தட்பவெப்ப நிலை வந்து மாறி இருக்குது. அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்பவும் போல் வழக்கம் போல் வந்து இருக்கிற தாக்கிற பூச்சிகளை விட ஒரு சில பயிர்களில் வந்து அதிகமாகவே சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா காய்கறி பயிர்களை வந்து நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காய் பந்தல் போடுற காய்கறியெல்லாம் நம்ம ரொம்ப மிகுதியாக வந்து போடுவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஸ்வினி, இலைப்பேன், தத்துப்பூச்சி, அப்புறம் வந்து வெள்ளை, இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையும் அஸ்வினியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த இலைப்பேன் தத்துப்பூச்சி கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் பட் வந்து வெள்ளையும் அஸ்வினியும் ரொம்ப அதிகமாக இருக்குது.
2: காய்கறி சாகுபடியில் காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோயை கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். இப்போ தற்சமயத்தில் வந்து தாமதமாக குருவை சாகுபடி செய்யப்பட்ட இளம் நெற்பயிர்களில் என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல்?
3: அதாவது இப்போ ஆரம்ப நிலையில் வந்து எல்லா சீதோஷண நிலையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த தண்டு தொலைப்பான்கள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டு தொலைப்பானுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை விட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா இலைச்சுரு அந்த லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய அந்த எதுவுமே ரொம்ப பரவலாக வந்து இது பண்ணுது. அதனால் இந்த பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்டுக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் அதிகமாக தாக்கக்கூடிய பூச்சிகள் ரொம்ப மிகுதியாகவே காணப்படுகிறது. இந்த இது இந்த இலைப்புங்கிறத விட அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பைடர் ரெட் ஸ்பைடர் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதனுடைய ஆதிக்கமும் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப வந்து பார்க்க போனால் இது வந்து

0: இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம கொடுக்குற மருந்தை காட்டிலும் அதற்கு ஆற்று ஏதாவது ஒன்று வந்து நம்ம செஞ்சு தான் கொஞ்சம் வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்.
1: சரி, இப்போ நெற்பயிரில் இந்த தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு, இதற்கு என்ன மாதிரியான?
0: ஆக்சுவலாக வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறது வந்து பொதுவாக இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க குரோஜன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை விட்டாக்க இமிடாக்ளோபிரேட் வந்து வந்து தண்டு துளைப்பான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஒட்டுண்ணிகள் பாராசிடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து டைக்கோகிராமா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம விருஞ்சிபுரம் கேவிக்கையில் அந்த அட்டை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு அஞ்சு அட்டை வந்து கட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வந்து 25 முட்டைகள் இருக்கும், 25,000 முட்டைகள் இருக்கும். அதன் மூலமாக அந்த இது வந்து வெளியேற்றி அதனுடைய தண்டு துளைப்பானை போய் தாக்கி இது பண்ணும். இது வந்து முக்கியமாக வந்து தண்டு துளைப்பானுகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்குற ஒரு இது. ஆக்சுவலாக அந்த டைக்கோகிராமா வந்து பாராசிடைட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் காய்கறிகளுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா டைக்கோகிராமா ஜப்பானிக்கம் கைலோனிஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு இது வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு இது. மருந்துகள் இல்லாமல் நாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தினா அதை நெல்லை பொறுத்த மட்டும் ஜப்பானிக்கம், அதை பொறுத்த மட்டும் கைலோனிஸ் வந்து இது பண்ணணும்.
1: சரி, இப்போ பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, போதிய மழை அளவும் இல்லை, அப்போ வந்து என்ன மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது?
0: பொதுவாக இந்த சீசனில் வந்து நமக்கு வந்து நோய்கள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் லேட்டாக தான் வந்து ஆக்குறாங்க. ஏன்னா முந்தி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படிங்கிறப்போ நல்ல மழை வந்து உங்களுக்கு இருக்கும், பீக் சீசன் இருக்கும், ட்ரைனஸ் வந்து இருக்காது, ஒரு மாதிரி தட்ப சீதோஷ்ண நிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், மழையும் பெஞ்சிட்ருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இலைப்புலி நோய்கள், பிளாஸ்ட்டு அந்த நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் கொலை நோயின்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் ஷீட் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து ரொம்ப தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த தடவை அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே இருக்கிற அந்த ஃபோலியா டிசீசஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொலை நோய்க்கான இதுவும் வந்திருக்கும், தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த அதை விட்டால் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மழை இப்போ வெயில் முடிஞ்ச உடனே ஒரு இது வந்து வெயில் முடிஞ்சோடனே ஒரு மழை வந்தது அப்படின்னாக்கா ஈவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பல வந்து இந்த ஷீத் ராட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது.
1: சரி, இந்த ஷீத் ராட் சொல்லக்கூடிய இலை உரை கழு
0: இலையுறை அழுகை நோய், அழுகலை நோய் தான்
1: அது. வந்தால் எப்படி அதுக்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இலை உரையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரியாக க்ரீன் பச்சை நிறத்தில் அப்படியே ஒரு பெரிய இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் டிஸ்கிளரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி கடைசி ஃபைனல் ஸ்டேஞ்சில் வந்து அது காஞ்சி அப்படியே வந்து இந்த இது பண்ணும். இதுதான் வந்து அதோட ராட்னுடைய இது. அது சரோக்லோடியம் அப்படிங்கிற ஒரு சரோக்லோடியம் முறைஸ் அப்படிங்கிற ஒரு காசல் ஏஜென்ட் தான் அதை வந்து காசு பண்ணுது. பொதுவாக வந்து இந்த நெல்லினுடைய இது வந்து வந்து வளர்கின்ற பொழுது தான் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே வளர்ந்த நிலையில் வந்து இப்போ வளர்ந்த நிலையில் இருந்துட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இலைப்புள்ளிகள் அதிகமாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: சரி, இந்த இலைப்புள்ளிக்கு என்ன மருந்து?
0: ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து மேங்கோசப் வந்து கொடுப்பாங்க, மேங்கோசப் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒன் எம்எல் இன் 1 லிட்டர் அப்படிங்கிற இது வந்து கொடுப்பாங்க. இல்லை வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ ஈவன் வந்து ப்ரொபிகோனசோல் வந்து கொடுக்கலாம். இல்லை நல்லா ஹெவியாகவே இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. இந்த இலைப்புள்ளினால் அவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது.
1: இந்த இலை அழுகலுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்?
0: ஆக்சுவலாக வந்து அமிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய இதில் வந்து இது பண்ண அந்த அசாக்சிஸ்ட்ரோபெரி ப்ளஸ் அது பிளெயினாகவும் இருக்குது, அதனுடைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இதை கூட நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
1: நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். சால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம், வெங்கட்ராமன்.
1: சொல்லுங்கய்யா. ஐயா, உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இல்லை தள்ளி வந்து பேசுங்க.
2: சரி சார். என்னோட நெல் பயிரும் குறுவை நெல் பயிரும் கரும்பும் இருக்கு.
1: சரி,
2: அந்த கரும்பு ரெண்டுமே வளர்ச்சி இல்லை, எப்பவும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லை.
1: சரி,
2: அதுக்கு காரணம் வெயில், மழை இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கலாம்.
1: சரி,
2: அந்த நெல் பயிரில் நுனி மஞ்சளாக இருக்கு.
1: சரி,
2: மட்டத்தாக்கினாப்புல இருக்கு பயிரெலாம். செம்பருத்தி செடிகள்லாம் அந்த மாவு பூச்சியோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கு.
1: சரி,
0: அதாங்க. இப்போ வந்து இந்த மாவுப்பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒட்டுண்ணிகள் கூட வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சிக்கு கெமிக்கலாக நீங்கள் அடிக்கணும் அப்படின்னாக்கா இம்டாக்ளோபிரேட், சார் உறிஞ்சும் பூச்சிக்கு இம்டாக்ளோபிரேட் 2 மில்லியும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அதில் வந்து குறையில அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா லசண்டா அப்படின்னு சொல்லிட்டு

0: ஒரு இது காம்பினேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலாக எதனுடைய காம்பினேஷனாக இந்த ஃபைப்ரோனிலும் இம்டாக்ளோபிரேட்டும் ரெண்டும் 40% 40% உள்ள காம்பினேஷனாக வந்து நீங்கள் வந்து எடுத்து அடிக்கலாம். அந்த இதை வந்து நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சார் உறிஞ்சும் பூச்சி வந்து மிகுதியாக கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இது. ஏன்னா நீங்கள் அடித்த மருந்தே எப்போவுமே இம்டாக்ளோபிரேட்டு டைமெத்தேட் இந்த மாதிரி இது இதுக்கு பூச்சிகள் தான் நீங்கள் அடிப்பீங்க. அதனால் அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி இது பண்ணுறப்போ இந்த லெசன்டாங்கிறது வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நீங்கள் வாங்கி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாற்றாக இருக்கும். ஏன்னா மருந்து அடித்த மருந்தையும் நீங்கள் தயவு செய்து அடிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகி அதுவே வந்து அது கண்டுக்காமல் போயிடும். அதனால் மருந்துகளை கொஞ்சம் மாற்றுங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். புரியுதுங்களா?
1: சரி, இரண்டாவது கேள்வி, இந்த கரும்பு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு
0: சொன்னாங்க. சரியான கரும்பு ஒரு மருதாம்பு பயிரா என்னன்னு சொல்லவே இல்லையா? மருதாம்பு பயிருங்களா இல்லை வந்து நேரடி இதுங்களாண்ணா?
1: இப்போ பொதுவாக இப்போ நமக்கு வந்து சரியான வளர்ச்சி இல்லைன்னா என்ன செய்யலாம்?
0: சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவலாக அடியுரமாக வந்து இப்போ வேப்பம்புண்ணாக்கு கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே இது வந்து அமோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் ரைஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷூட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் பட் வந்து என்ன பிரச்சனைனா இருந்தாலுமே நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து முதல் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாயில் வந்து கொஞ்சம் வந்து எரேட்டடாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு இன்டர் பிளவிங்கை வந்து கொடுக்கணும். பண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பிளவிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீம் கேக் சஸ்பென்ஷனோ இல்லை நீம் கேக் இந்த வேப்பம்புண்ணாக்கு இதை வந்து கொஞ்சம் போட்டு இது பண்ணலாம். இல்லை நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஊடு பயிர் மாதிரி ஏதாவது வந்து வந்து கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ போட முடியாது. ஆனால் பட் அவங்க வந்து நடுவில் வந்து அதுக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை வந்து உண்டாக்க வேண்டும். அது காற்று மண்ணினுடைய காற்றோட்டத்தை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது.
1: சரி, அதே போல் கரும்புக்கு வளர்ச்சி ஊக்கி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்
0: இல்லை அதான் 45வது நாள் 60வது நாள் 75வது நாள் அந்த டிஎன்ஏ பூஸ்டர்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கேன் பூஸ்டர்ஸ்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் வந்து ஒன்றும் மாற்றமே இல்லை. நிறையா பேர் வந்து வேறு வேறு மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க, ஜிப்ளிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய இது வந்து பூஸ்டர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது.
1: சரி, இப்போ சிறுகுமணி வேளாண்மை இதில் கரும்பு பூஸ்டர் விற்பனை
0: இருக்குது. கரும்பு பூஸ்டர் இருக்குது, தண்ணி டானிக் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது, அது அவைலபிலிட்டி
1: இருக்குது. சரி, இப்போ ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாலே அதிகமாக கவனம் வந்து இந்த காய்கறி சாகுபடி தான். ஏறக்குறைய திருச்சி மாவட்டத்திலேயே ஒரு 10,000 ஹெக்டேர் அளவுக்கு காய்கறி சாகுபடி நம்ம விவசாயிகள் செய்துட்டு வராங்க. காய்கறி பயிர்களை குறிப்பாக முதன்மை காய்கறி பயிர்கள்ங்கும் போது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த மாதிரி முதன்மை காய்கறி பயிர்கள். இதில் காய்கறி பயிர்கள் தாக்கக்கூடிய பூச்சி என்ன மாதிரியான பூச்சி?
0: அதாவது வந்து கத்திரியை பொறுத்த மட்டும் பாட் போரர் தாங்க. அதாவது வந்து பாட்பாடு தான் தொண்டு தொலைப்பான அந்த பூச்சி வந்து ரொம்ப வந்து சேதாரம் கொடுக்குது. அந்த பாட் போரருக்குமே நம்ம வந்து ஒரு பாரசிடைட்ஸ் வந்து வந்து கட்டுறோம். ட்ரைக்கோக்ரமானுடைய இதை வந்து அது வந்து ஒரு 5-8 வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து கட்டுறோம். அது இல்லாமல் வந்து இந்த போரர் அப்படின்னு சொன்னாக்கா கோரஜன் அந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு பண்ணாக்கா கொஞ்சம் வந்து ரொம்ப கட்டுப்படும். ஆனால் ஒரே மருந்தை திருப்பி திருப்பி அடிக்காமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி அடிக்கும் பொழுது அதுக்கு இதுக்கும் அதே மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கரும்பே போட்டுருக்கோம் அப்படின்னா கரும்பை போடாமல் அடுத்தது வந்து மாற்றாக வந்து ஒரு சீரியல்ஸ் அதாவது அரிசி நெல் வகைகளோ இல்லை மைனர் மில்லட்ஸ் ஏதாவது வந்து போட்டால் கொஞ்சம் அதுக்கு வந்து அதனுடைய இது வந்து மாறுபடும். சூழல் மாறும். அந்த சூழல் மாறும்பொழுது அந்த இது நோயும் சரி பூச்சியும் சரி அந்த இடத்துல வந்து பெருசாக தங்கி இது பாதிக்கம் பண்ணாது.
1: பயிர் சுழற்சி கண்டிப்பாக
0: வேணும். பயிர் சுழற்சி மட்டும் இல்லை வந்து மற்றும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து எல்லாம் மீனமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி அடிச்சு இது பண்ணுறப்போ அதுங்களுக்கும் வந்து அந்த மாற்று இது வந்து ஒரே இதை அடிச்சுட்டு இருக்கப்போ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கரும்பு இதுக்கு போயிருந்தோம். போயிருந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூட் கிரப் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சி போயிருந்தது. அதுக்கு ஈவன் வந்து நம்ம வந்து இந்த வேளம் பயிர் இதெல்லாம் போட்டாலுமே அது வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது. அதனால் வந்து மருந்தை ஒரே மருந்தை அடிக்க வேண்டாம். இதுதான் நாங்கள் வலியுறுத்துறோம்.
1: சரி, இப்போ இந்த மிளகாய் பயிரில் பார்த்தீங்கன்னா இந்த முரணின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை
0: திருப்ஸ்.
1: ஆமாம், இப்போ அதற்கு என்ன மருந்து அடிக்கலாம்?
0: ஆக்சுவலாக வந்து சார் உறிஞ்சும் பூச்சிக்கு ஏற்கனவே நான் வந்து சொன்னது போல் இம்டாக்ளோபிரேட் வந்து பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். இல்லை அது வந்து குறையில அப்படின்னு சொன்னாக்கா லசன்ட்டாக வந்து நம்ம வந்து போகலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரோ இதுவும் ஃபைப்ரோனிலும் இம்டாக்ளோபிரேட்டும் கலந்த கலவையாக இருக்குது. ஆமாம், அந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பொதுவாக வந்து சொல்கிறது வந்து இம்டாக்ளோபிரேட் போடுங்க டைமண்ட் தியேட்டர் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல வந்து

0: விட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லெசண்டாக போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதில் 40% இதில் 40% இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சார் உறிஞ்சும் பூச்சிக்கு இம்டாப்ளோட் கண்டுணும், கீழே இருக்கிற எறும்பு மற்ற கரையான இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோனில் வந்து பார்த்துக்கணும்.
1: இந்த காய்கறி பயிர்களில் தற்சமயம் தாக்கக்கூடிய நோய்கள் என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது?
0: அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வாடல் நோய் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெல்ட்டு வந்து வாடல் நோய் இருக்குது, அப்புறம் வந்து பிளைட்டு வந்து வந்திருக்குது. ஃபார்மாம்சிஸ் பிளைட் வந்து கத்திரிக்காயில் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அப்புறம் வந்து வெல்ட்டு வந்து தக்காளி இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாடல் நோய் வந்து வருது. எனக்கு காயிறப்ப ஈவன் ராட் அழுகல் வந்து வருது. ஒரு மழை வந்து மறுபடியும் வெப்பம் இருந்து மழை வரும்பொழுது அந்த இது வந்து மாற்றம் இது வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அதனால் இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி பயிர்களில் இருக்கும்

0: வந்து வெல்ட் வந்து வாடல் நோய் இருக்குது, அப்புறம் வந்து பிளைட் வந்து வந்திருக்குது, ஃபார்மாம்சிஸ் பிளைட் வந்து கத்திரிக்காயில் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அப்புறம் வந்து வில்ட் வந்து தக்காளி இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாடல் நோய் வந்து வருது. எனக்கு ஆயிரப்ப ஈவன் ராட் அழுகல் வந்து வருது. ஒரு மழை வந்து மறுபடியும் வெப்பம் இருந்து மழை வரும்பொழுது அந்த இது வந்து மாற்ற இது வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அதனால் இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி பயிர்களில் இருக்கும்.
1: இப்போ இந்த காய்கறி பயிர்களில் வாடல் அழுகல் ரெண்டு விதமான நோய்கள் சொன்னீங்க, இந்த வாடல் நோயா அல்லது அழுகல் நோயாங்கிற வித்தியாசம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்?
0: ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வாடல் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து நார்மலாக வந்து எப்போவுமே ஒரு தண்ணி இல்லை அப்படின்னா மஞ்சள் தான் காமிக்கும். ஆனால் வந்து ரொம்ப இலை வந்து சுடுங்கி போய் அப்படியே ஒவ்வொரு கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே வந்து மேல் பகுதி வரைக்கும் வந்து அப்படியே ஒரே ஒரு மாதிரி தொங்கல் விழுந்து அப்படியே வந்து காஞ்சி கருகி அப்படியே வந்து இருந்து போகும். ஆனால் இதை பொறுத்த மட்டும் அழுகலை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக ஒரே இதுலேயே கம்ப்ளீட்டாக சொடங்கி போயிடும். அதனுடைய வேர்பகுதியிலெல்லாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரு சின்ன சின்ன கருப்பு கருப்பாக கருப்பாக தோல் உறிஞ்ச மாதிரியும் ஒரு சில இதுலனுடைய இது வந்து காமிக்கும். அது மூலமாக அது வந்து அழுகல் வந்து இது பண்ணால் அது வந்து கருப்பாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக கூட வந்து இதாகும். அது ஒரு சில சமயம் பிடுங்கினா அந்த வேர் வந்து கீழேயே தங்கிடும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வேரை வந்து பிரித்து பார்த்தோம்னா கூட அந்த மாதிரியான உள்ளார இந்த தண்டு பகுதியில் நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் அதனுடைய தாக்கம் வந்து தெரியும்.
1: சரி, இந்த காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய வாடல் அழுகல் நோய்க்கு என்ன மருந்து அடிக்கணும்?
0: ஆக்சுவலாக வந்து ட்ரென்ச்சிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்சிங்னா சாயிலில் வந்து போடுறது, அது கார்பன் டைசியம் வந்து ட்ரென்ச் பண்ணுறாங்க. கார்பன் டைசியம் வந்து 1% வந்து ட்ரென்ச் பண்ணுறாங்க. அது வந்து பண்ணால் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படியாகும்.
1: இப்போ காய்கறி பயிர்கள் இன்னும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து கருகல் நோய்கள், இலைக்கருகல் நோயாக இருக்கட்டும் இல்லை இளம் நாற்றுகள் கருகக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல நல்ல மழை பெய்யுது, இளம் நாற்றுகள் விட்டுருக்குறாங்க இல்லை இளம் பயிராக இருக்குது, அந்த சமயத்தில் அழுகல் நோயும் வருது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இலைக்கருகல் நோயும்.
0: அதுக்கு நார்மலாக மேங்கோசோப்பே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மேங்கோசோப்பே வந்து ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும் ஒரே இதில் வந்து. அது வந்து ஆக்சுவலாக காண்டாக்ட் ஃபங்கிசைட்னு சொல்லுவாங்க, அதுவே நல்லா வந்து ஒரு வந்து ரெமெடி கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா கார்பன் டைசியம் ப்ளஸ் மேங்கோசோப் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதையும் கூட வந்து நம்ம வந்து வாங்கி இது பண்ணோம். அதுதான் வந்து சிறந்த ரெமெடியும் கூட.
1: ஆக்சுவலாக சரி, இப்போ பொதுவாக இந்த பூஞ்சான நோய்களுக்கு பூஞ்சான கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறோம். காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கா?
0: அதாவது இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா மூலமாக வருது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபைட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 0.5 கிராம் வந்து வந்து கொடுத்து அதை வந்து கட்டுப்பாடு பண்ணணும். பாக்டீரியா நோய்களுக்கு குறிப்பாக ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபைட் தான் வந்து அடிக்கணும். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரெடிஷ்னலாக அது வந்து நம்ம இந்த இதில் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறோம், ப்ளீச்சிங் பவுடரை வந்து போட்டு அதை வந்து மூடிடுவாங்க. அது வந்து இந்த குளோரினேட்டட் கேஸ் வந்து அதை வந்து ரொம்ப மிகுதியாக வந்து கட்டுப்பாடு பண்ணும். அந்த இது அந்த நோய் தாக்கத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணும். அது குறிப்பாக பாக்டீரியா நோய்களுக்கு அது வந்து ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது.
1: இப்போ காய்கறி பயிர்களில் எந்த விதமான பாக்டீரியா நோய்கள் பரவுது?
0: அதாவது காய்கறியை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பேசிக்காக எந்த எந்த கிராப்பில் கேட்கும்
1: பொதுவாக காய்கறிகள்
0: காய்கறியில் வந்து அந்த இலை பாக்டீரியல் லீஃப் ஸ்ட்ரீக்ஸு பாக்டீரியல் ஸ்பாட்ஸு இலை புள்ளிகள் அந்த மாதிரி ஒரு இது தான் அதிகமாக இது பண்ணுது ஆக்சுவலாக.
1: சரி, இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி பயிர்களை அடுத்ததாக வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது. தற்சமயம் வாழை சாகுபடியில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நோய் பிரச்சனை என்னென்ன?
0: ரெண்டு நோய் தான், ஒன்று வந்து பனாமா வில்ட்டு, இன்னொன்று வந்து மோக்கோ வில்ட்டு. பனாமா வில்ட் அப்படிங்கிறது பூஞ்சானத்தினால ஆக்கப்படுகிறது. மோக்கோ வில்ட் வாழையில் வாழை வாடல் நோய், அதுக்கடுத்தது மோக்கோ வில்ட் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவில் வந்து இது பண்ணுறது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா அந்த அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஆகிடும். ஆனால் அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்டீரியல் வெட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளார வந்து அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம அந்த கணுவை வந்து வெட்டி பார்க்குறப்போ ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் ஒரு அப்படியே ஒரு கருப்பு கலரில் அப்படியே வந்து ஒழுகி வரும். அந்த அழுகி இருக்கும், அந்த ஒழுகல் இருக்கும். அந்த நடு மையப்பகுதியை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கவாட்டில் வந்து வெட்டி பார்த்தோம்னாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கருப்பு கலரில் அந்த ப்ரௌன் கலரில் அப்படியே வந்து ஒழுகி நிற்கும்.
1: இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்?
0: ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ளார ஊடுருவி போகிற இது பண்ணுறது. அது 1% ப்ரொபிகோனசோல் வந்து வாடல் நோய்க்கு பனாமாவுக்கு வந்து கொடுக்குறான். அது வந்து ஒரு பெஸ்ட் இது. அது இல்லாமல் பேஸ்லெஸ் சப்டிலிஸ் வந்து நிலத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்

0: வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து இது பண்ணாங்க, பவுடரோடு கலந்து வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பாக்டீரியல் இதுக்கு வந்துன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து பண்ணால் அது வந்து அதனுடைய இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும்.
1: நிச்சயமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: சொல்லுங்கள்
2: சார். வாழை, தென்னை, முருங்கை இவற்றுடைய கூடு பெய்தா நிழல்ல வர்றது மாதிரி என்னென்ன காய்கறிகள் சார் எப்படி செய்யலாங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் சார்.
1: எந்த வயது உடைய மரங்க? தென்னை மரம்
2: மரங்கள்லாம் இப்போ ஒரு 2-3 வருஷம் மரமா இருக்குங்க. முருங்கையும் இருக்கு, முருங்கையும் காய்க்கக்கூடிய எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கு. அது நிழல்ல ஏதாவது அதனுடைய நிழல்ல என்னென்ன காய்கறி வரும்னு சொன்னா கொஞ்சம் ஏதாவது செய்யணும் சார்.
0: தட்டப்பயிர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். தட்டப்பயிர் வந்து ஆமாம், தட்டப்பயிர் போடலாம். தட்டப்பயிர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது முந்தியெல்லாம் சோயாபீன் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தட்டப்பயிர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தோன்னாக்கா எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு முழு வீச்சில் வந்து பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ தென்னை மரத்துக்கு நடுவில் கரும்பே போடுறோம், கரும்பே போடுறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பயிரினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தான் எல்லாமே வளர்ச்சியுமே. அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா உங்களுடைய நிலத்தினுடைய இது அமைப்பு, நிலத்தினுடைய உவர்ப்பு நிவர்ப்பு அது எல்லாத்தையுமே வந்து அதை எப்படி இருக்குதுன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறி பயிர்களை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இது 3 மாதத்துக்குள்ளார வந்து முடிஞ்சிடும், 4 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேர்வு செய்யலாம். அதுதான் வந்து சிறந்த சான்று. இப்போ வந்து நம்ம வெண்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, கத்திரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நடுவில் வந்து நம்ம வந்து ஊடுருவ பயிராக போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான வெளிச்சம் வந்து அது கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிற இதை பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்குது. நெல் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் இது வந்து பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை.
1: பொதுவாக ஒரு தென்னை மரங்கள் ஒரு 3-4 வருடங்கள் வரைக்கும் மரவள்ளி போடலாம். அனைத்து காய்கறிகளுமே சாகுபடி
0: எல்லா காய்கறிகளுமே பண்ணலாம். ஆக்சுவலாக மரவள்ளி மட்டும் இல்லை, இப்போ நிறைய வந்து இந்த பூ இது எல்லாமே வந்து இப்போ போடுறாங்க.
1: பழமரங்களே பப்பாளி, பப்பாளி மாதிரியே பழங்கள்
0: குட்டையாக இருக்கிற இதை வந்து அவங்க வந்து இப்போ போடுறாங்க.
1: அதே போல் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த வாழை மரங்களுக்கு நடுவே கீரைகள் போடுறாங்க. ஏன்னா கீரை 20 நாள் நமக்கு அது உபரி வருமானமும்
0: இல்லை. அது அது அது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வந்து அற்புதமான ஒரு இது. ஆக்சுவலாக கீரைகள் வந்து எல்லா விதமான கீரைகளையும் போட்டு உடனே வந்து அறுவடை பண்ணி அதை வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு செட்டும் கூட போட்டுறாங்க, 2 செட்டாக போட்டுறாங்க.
1: அப்போ நமக்கு அந்த போதிய இடைவெளி, ஊடுபயிருக்கான இடைவெளியை முதலே திட்டமிடணும். அதே போல் நீங்கள் சொல்வது போல் நிழல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்றவா நம்மளுடைய
0: மெயினான ஒரு கருத்து. நிழல் வந்து இருந்ததுன்னா சிலது வந்து பயிர் மேலே ஏறி வராது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த அந்த இதை வந்து க்ராப் கணப்பி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே வந்து நம்ம வந்து இதை வந்து செயல்படுத்தணும்.
1: நிச்சயமாக. எல் பயிரும் நம்ம வந்து இந்த லால்குடி மற்ற அரியலூர் மாவட்டம் வரைக்குமே எல் பயிர் நமக்கு பொதுவாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த எல் பயிரில் அதிகமான பிரச்சனை வந்து இந்த சிற்றிலை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க,
0: லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சர்.
1: அதே போல் இந்த எல் அல்லது இந்த கத்திரியில் வரக்கூடிய இந்த சிற்றிலை நோய்க்கான மருந்து என்ன?
0: டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் தான். ஆன்டிபயோட்டிக்கு நீங்கள் டெட்ராசைக்ளினை அடித்தா அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அது ஓரளவுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம், அது கொடுத்தா தான் கொஞ்சம் ப்ரீரர் இது தான். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வருவதற்கு முன்பாகவே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு அதை வந்து தாக்கக்கூடிய அதை தாங்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து குயினலோப்போஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இது வந்து இன்செக்டிசைடை வச்சு பூச்சிக்கொல்லியை வச்சு அந்த அதனுடைய வெக்டரை வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சிவியராக இருக்கும்போது நம்ம வந்து அந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கலாம். இது வந்து கடைசி இது தான் டெட்ராசைக்ளின். இதை பொறுத்த மட்டும் அந்த வெக்டர் முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது போயிட்டுருக்கிற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாவே அது வந்து ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு அது பரப்பாது. அந்த இது ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீசஸ் நீங்கள் சொல்கிறது.
1: சரி, இப்போ நமக்கு வந்து பிரதான முதன்மை பயிர் நெல், அப்புறம் வந்து ஆடிப்பட்ட மாதிரியான சிறப்பு பட்டங்கள் காய்கறிகள். ஒரு பயிருக்கு அடுத்த பயிர் போகும்போது உளுந்தும் பரவலாக போடுறாங்க.
0: அது ஆரம்ப காலத்தில் வந்து நெல் போடுவாங்க, நெல்லை தொட்ட மாதிரி வந்து ரைஸ் வேலை பல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலும் வந்து மாற்று பண்ணுறாங்க. இப்போ அது தொடர்ந்து வந்து ஒரு பயிர் வந்து சிறப்பாக வருது. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நெல்லை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இப்போ இட்லி பூ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் போடுறாங்க. ஊடு பயிராகவே அது வந்து தண்ணி தேங்கி இருந்தாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த இது மல்லிகை இதெல்லாம் போடுறாங்க. அது முடித்ததுக்கப்புறம் கனகாம்பரம் இதெல்லாம் வந்து போடுறாங்க. அதை வந்து நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்களும் வந்து வந்து போடுறாங்க.
1: சரி, இந்த உளுந்து அது வந்து நெல் தரிசு அல்லது முதன்மை பயிராக உளுந்து போடக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய். இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கு

0: ஆனால் கட்டுப்பாடு.
1: மஞ்சள் தேமல் நோயை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பார்க்குறது வந்து நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறது, அதை தூக்கி கொண்டு செல்லுகின்ற அந்த வெக்டரை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அந்த இதை வந்து நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு அந்த ஒயிட் ஃப்ளையை வந்து கட்டுப்படுத்திட்டோம், வெள்ளையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து பெரிய சேதாரம் இருக்காது. அதைத்தான் முதலே நம்ம வந்து அது விழுந்து விதைக்கிறப்பவே ஒரு ஒரு பூ பருவம் வர்றதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம இன்செக்டிசைடு அடிச்சுட்டே இருந்தால் ஓரளவுக்கு வந்து 90% கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது வந்து அந்த இதப்போ நம்ம கண்டுக்காமல் உளுந்துதானே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம். அதனால தான் அந்த அந்த தேமல் நோய், மஞ்சள் தேமல் நோய் அதிகமாக காணப்படுது. அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷனாக இப்போ நம்ம வந்து பார்க்குறதில்ல. அதுக்கு ரெகுலராக இப்போ விவசாயிகள் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: நம்ம ஒரு திருச்சி மற்றும் அண்மையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு பட்டத்தில் கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. கரும்பு இளம் பயிராக இருக்குது. இந்த இளம் பயிரில் இருக்கக்கூடிய கழுத்து திருகல் நோய்க்கான அறிகுறி என்ன?
1: நீங்கள் மருந்து அதான் பொக்கோபோயிங் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஆக்சுவலாக ஜாவாலேருந்து நமக்கு வந்து இறக்குமதியான ஒரு இது. அது வந்து ஆக்சுவலாக பொதுவாக வந்து ஃபிஷேரியம் அப்படின்னு ஒரு வாடல் நோயினுடைய இது தாக்கத்தின் மூலமாக தான் அந்த நோய்க்காரணி தான் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது பண்ணுது. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய இது வந்து அது வந்து இந்த மீலிபக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுனால ரெண்டுத்துக்கும் காம்பினேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இமிடாக்ளோப்ரிட்டும் ப்ரொபிகோனோசோலும் கலந்து வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 80, இது வந்து 100 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கராவுக்கு 80 அந்த மாதிரி இல்லாமல் இப்போ அது போக அதே மருந்து அடிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேட்டிவோ கொடுக்கலாம். நேட்டிவாக கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா அது வந்து ஃபிஷேரியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி வாடல் நோயினுடைய இதுக்கு வந்து நேட்டிவாக வந்து கொஞ்சம் சிறப்பாகவே வந்து அது வந்து ஆதிக்கம் செலுத்துறதை குறைக்குது.
0: சரி, இப்போ நம்முடைய திருச்சி மாவட்டம் இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து காய்கறி பயிர்கள், பல மர சாகுபடி, அதே போல நெல், இப்படி பல்வகை பயிர்களும் சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்குது. சில இடங்களில் மழையை எதிர்பார்த்து மானாவாரியாகவும் ஒரு விதைப்பு பணிகளை பயிர் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மானாவாரியாக நம்ம சாகுபடி செய்யும்போது இளம் பயிர்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், நோய் அல்லது பூச்சி பிரச்சனை வரும்?
1: அதாவது வந்து நான் மறுபடியும் சொன்னது அந்த அழுகல் நோய் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இளம் பயிரில். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நுனிக்குருத்து பூச்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நுனிக்குருத்து பூச்சி உளுந்துலையே பார்த்திங்கனாலும் அந்த நுனிக்குருத்து நுனிக்கருகள் இந்த மாதிரியான இது வந்து வியாதிகள் வந்து இருக்குது. பூச்சியும் அதே மாதிரி தான். அது வந்து இப்போ இதுக்கும் சரி, உளுந்துக்கும் சரி, இதுக்கும் சரி, எல்லா இதுலேயுமே சரி, இப்போ எல்லாமே துவரைக்கு மாறிட்டுருக்குறாங்க. துவரை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் அது மாதிரி இருக்குது. வேரழுகள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவெடுத்துட்டு இருக்குது. இந்த ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த கரும்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூட் கிரப் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது இந்த பகுதியில் எல்லாத்துக்குமே.
0: இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூட் கிரப் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு?
1: ஆக்சுவலாக வந்து இந்த இது இமிடாக்ளோப்ரிட்டை வந்து காம்பினேஷன் போட்டு போடணும் அப்படிம்பாங்க. அந்த இது வந்து போட்டால் கொஞ்சம் வந்து இப்போ நான் சொன்னது வந்து இந்த லெசன்ட்டாக கூட வந்து கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: சரி,
1: அந்த இது கட்டுப்பாடுக்குள்ளார வந்து கொண்டு வந்துடும். ஆனால் பட் காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் வந்து இது வந்து நீரோட்டம் அதிகமாக வேணும். அந்த நீரோட்ட பாசன வசதி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த லெசன்ட்டாக வந்து கொடுக்கலாம்.
0: சரி, இப்போ நமக்கு இந்த ஜீயபுரம் பகுதியில் வயலூர் எட்டரைக்கோப்பு பகுதிகளில் வந்து அதிகமாக பூக்கள் சாகுபடி நடக்குது. அது குறிப்பாக அந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய மாலைக்கு பயன்படுத்தக்கூடிய அதில் நிறைய நூற்புழு தாக்குதல் பிரச்சனை.
1: அதாங்க இப்போ வந்து நூற்புழுவை பொறுத்த மட்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறது வந்து பயோநெமகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெசிலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெமட்டோடுக்கான அந்த இதை அதை வந்து ட்ரிப்லேயே கொடுக்குறாங்க. அது ட்ரிப்லேயே கொடுக்குறாங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பவுடராகவும் இருக்குது, லிக்யூடாகவும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நூற்புழு வந்து இந்த மெலடகைனுடைய இதில் வந்து ஸ்பீஷீஸில் வந்து ஜீனஸில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. அது தாக்கத்தை கொடுக்குது. அது தாக்கத்தை கொடுத்தோங்க அது வந்து வாடலாகிடுது. அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து நமக்கு இன்னும் வந்து புழு நூற்புழுனுடைய தாக்கம் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்து ஆரம்பிச்சினவங்க அந்த முறுக்கு இது பண்ணணும். ஏன்னா அந்த ஃபெசிலோமைசிஸினுடைய நூற்புழுனுடைய இதை தாக்கத்தை மிகவும் அறுதியமாக குறைத்து விடுகிறது.
0: சரி,
1: அது வந்து ட்ரிப்லேயே வந்து போட்டுறாங்க.
0: சரி, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பயிர் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பாக சிறுகுமணி வேளாண்மை அறிவியல்கள் மூலமாக என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு வரீங்க?
1: இப்போ பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். பொதுவாக வந்து போன மாதம் பார்த்திங்க அப்படின்னா காளான் வளர்ப்பை பற்றி இப்போ இது பண்ணோம், ஒரு 85 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால்

0: வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் வந்து நர்சரிக்கான ட்ரைனிங் வந்து இப்போ இந்த வர அந்நாளைக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மைக்ரோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாப்பிக்கே வந்து அதில் தான் போயிட்டு இருக்கு.
1: நுண்கீரைகள்,
0: நுண்கீரைகள்னு சொல்லுவாங்க. அந்த நுண்கீரைகள் பற்றியான பயிற்சி வந்து வருங்கால மாதங்களில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காதலி இக்பால் பேசுறேன்
1: சார். சொல்லுங்கம்மா.
2: மூடாக்கு
0: வந்து பொதுவா வந்து களைகளை கட்டுப்படுத்துவதற்காக போடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்காளி, கத்தரி, மரவள்ளி, அதுவும் இல்லாமல் இப்போ பூக்கள், எல்லா பூக்களுக்கும் வந்து இப்போ வந்து போடுறாங்க. பிச்சி பூவுக்கு போடுறாங்க, சம்பங்கிக்கு போடுறாங்க. நீங்கள் இங்கே இந்த ஏரியா பகுதி, எங்கள் பகுதியான புள்ளம்பாடி, ஜியாபுரம் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் முடக்கை வந்து வந்து போடுறாங்க. அது வந்து போட்டால் முதல்ல வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நீர் சேமிப்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். அந்த மண் ஊடாக்கு போடுறதுனால நீர் வந்து ரொம்பலாம் வந்து
1: வெப்பம்
0: ஆவியாகாமல் அது வந்து தடுக்குது. இது வந்து ரொம்ப இந்த சமயத்தில் அதுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கூட வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மூணாவது வந்து பெருசாக கீழே வந்து இருக்கிற இது வந்து வியாதிகள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. இது மூணு நாலு விஷயங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இப்போ வந்து அதுக்கு போயிட்டுருக்குறாங்க. தண்ணி இல்லாத இடங்களில் ரொம்ப மிகுதியாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க மண்மூடாக்கு.
1: சரி, இப்போ அந்த பூச்சி மருந்து, அதுவும் குறிப்பாக ரசாயன மருந்து முறைகளை சொன்னோம். பொதுவாக அந்த நோயை தவிர்க்கக்கூடிய, பூச்சிகளை தவிர்க்கக்கூடிய ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மைனா என்னென்னலாம் விஷயத்தில் கவனம் செலுத்தணும்?
0: அதாவது பொதுவாக இப்போ வந்து நமக்கு வந்து பூச்சிகளாகட்டும் இதாகட்டும் நம்ம வந்து மூன்று வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பூச்சிகளுக்கு வந்து தண்டு தொலைப்பானிகளுக்கு இந்த ட்ரைக்கோகிராமா அந்த அட்டைகளை வந்து ஓட்டுறோம். அது கரும்பாக இருந்தாலும் சரி, கத்திரியாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, தொலைப்பானிகளுக்கு வந்து ட்ரைக்கோடர்மா ஜப்பானிக்கும், இதுக்கு வந்து ட்ரைக்கோடர்மா கைலோனிசிஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்றது படிக்கு பேஸ்லெஸ் துரிஞ்சின்சிஸ் வந்து பவுடர் வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி நூற்புழுவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபெஸ்லோமிசிஸ், மெட்டாரிசம் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரியான இதையும் வந்து வந்து நாம் வந்து அமல்படுத்துகிறோம். அதை ட்ரிப்லேயே வந்து கொடுத்துருவோம். மெட்டாரிசம் மேனேஜ்மெண்ட்ல ரூட் கிரப்ஸ், கரும்பினுடைய ரூட் கிரப்புக்கு வந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்து பூஞ்சான நோய்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பேசிலஸ் செப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைக்கோடர்மா விடி, அது நம்ம காலங்காலமாக ட்ரைக்கோடர்மா விடி, ட்ரைக்கோடர்மா ஆஸ்பரலமெல்லாம் நம்ம வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டு தான் வந்துட்டுருக்குது. அரசாங்கம் எல்லா இதுலேயும் வந்து விவசாயிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இப்போ வந்து இந்த சாம்பல் நோய்க்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து நமக்கு வந்து பயோ ஏஜென்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஆம்ப்ளோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து வந்து வந்துடுச்சு. இன்னும் வந்து போனால் அதெல்லாம் அதுக்கடுத்தது பண்ணி இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்எஸ்கே தான் நீம் ஆயில், அதாவது வேப்பனுடைய எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் கொட்டை சாறு, அப்புறம் வந்து பஞ்சகாவியம். பஞ்சகாவியத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிழம், மீனமிழத்துக்கு அடுத்தது ஜீவாமிரத, இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு பூச்சிகள் இல்லாமல், ரசாயன கொல்லிகள் இல்லாமல் நம்ம வந்து அந்த பயன்பாட்டுக்கு நம்ம அதை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து அதுலேருந்து மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரசாயன உரங்களை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து நார்மலாக நமக்கு வந்து இயற்கையான விவசாயத்தில், இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: நிச்சயமாக நம்ம பண்ணையில் ஒளிபரப்புலேயே நிறைய மாடித்தோட்டம் தொடர்பாக,
0: இயற்கை
1: முறையில் இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி பற்றிலாம் நிறைய செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். பொதுவாக நமக்கு வந்து ரசாயன மருந்துங்கும் போது நமக்கு அதில் செலவினமும் கூடுதல். முதல்ல ஆரம்பத்தில் இயற்கையில் கட்டுப்படுத்தி பார்த்து அதுக்கு உரிய இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உரிய ரசாயன கலவை அளிக்கும்போது நமக்கு அந்த நோயும் பூச்சியும் கட்டுப்பாடு.
0: அது இப்போ வந்து நான் ரசாயனமே அடிக்க மாட்டேன்னு சொல்கிற விவசாயிகள் நிறையா இருக்காங்க. இப்போ நிறையா வந்துட்டாங்க.
1: சரி, இன்றைக்கு ஆடிப்பட்ட சாகுபடியில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்க்கான அறிகுறிகள், அதே போல் அதுக்கு என்ன மேலாண்மை முறைகளை சொன்னீங்க. நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மனமார்ந்த நன்றி சார்.
0: நன்றி, ரொம்ப நன்றி.
3: இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஆடிப்பட்ட சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் கண்ணன் அவர்கள் நேர்களினுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். உடன் உரையாடியவர் மித்ரா அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் எஃகுத்துறை சீரான வளர்ச்சி கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பான நாளிதழையும் பகிர்ந்துள்ள பிரதமர், நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. கடந்த June 5 பிறப்பிக்கப்பட்ட வருமான வரி அவசர சட்டம் 2026 மாற்றாக இம்மசோதா அமையும். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெகவால் இன்று தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மாணவர் போராட்டம் தொடர்பாக விரிவான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக உள்ளதென நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க எவ்வித குறுக்கீடுமின்றி எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்புப் படைகளின் செயல்பாடுகளை முதலமைச்சர் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு காவல் படைகள் அமைக்கப்படும் என்றும், சென்னையில் மட்டும் 12 போதை தடுப்பு படைகள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி போதுமான அளவில் வழங்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கு வரும் 13 ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்கும் என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சென்னை ஓமாந்தோரார் மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கு நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலையும் அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை தமிழக அரசு உயர்த்தி வழங்கும் அறிவிப்பு போதுமானதாக இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் வரும் 17 நடைபெறும். பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக கடந்த 11 523 இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது 891 அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளியூர் வாகனங்கள் உதகைக்கு வர இன்று முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடலூர் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் வசனக்குடி பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி செம்பராப்பட்டு ஏரியில் பெண்மான் ஒன்று நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 3 மான்கள் இதுபோல் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழவரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் ஆடி அமாவாசையை ஒட்டி வரும் 13 வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, விருதுநகர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், நீலகிரி, திருப்பூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நடைபெறும் 23 உட்பட்டோருக்கான வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 17 பதக்கங்கள்

பாடல் கேட்கறதுங்கிறது மகிழ்ச்சி. நமக்கு பிடிச்ச பாடலாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதுவே வானொலியில் நமக்கு பிடிச்ச பாடல் கேட்கறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னின் பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 இணைந்திருங்கள் திரு சிவானொலி அலைவரிசைகளோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் விவகாரணே மாயாசரமா அறிவழகன் பேசுகிறேன்
0: சார். அறிவழகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து தர்மதுரை படத்திலிருந்து சந்தைக்கு வந்த கிளி பாட சொல்லி பேசுறது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசைகளில். நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஒரு இனிமை, ரசித்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஒரு நினைவு, இரண்டும் கலந்த தருணத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்க?
1: முருகேசன் பேசுறேன் சார்.
0: முருகேசன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் ஐயா?
1: ஆனந்த பூங்கட்டை கொடுத்ததுலேருந்து சோலை குயில் பாடுவோம் அந்த பாடல்.
0: கொடுத்துடலாம் ஐயா, நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
1: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேசப் போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: உங்களுக்கான எண் 0431-246-102-1 மற்றும் 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிருக்கோம் இரவு இசை இனிமை. 8:27 ஆகுது. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சுகுமார், ஆந்திரால இருந்து பேசுறேங்க சார்.
2: சரி சார், என்ன பாடல் வேணும்?
3: இது பெரிய மருது படத்துல பாட்டு போடுங்க சார்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். ரொம்ப அழகான மெல்லிசை பாடல்களோடு நேயர்கள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாமளும் வழங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: கனபாடியிடம் வானம்பாடியாய் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பான சகோதரர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கங்கள் ஐயா.
1: மதுரையிலிருந்து உங்கள் நம்பர் சொன்ன ஆண்டனி, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா திருச்சிராப்பள்ளி வானொலியோடு இருந்திருக்கேன். அப்ப அது சிறுவயது இல்லைனாங்க, அப்பெல்லாம் திருச்சிராப்பள்ளி வானொலி தானே. சிறுவயது எல்லாம் அந்த தருணங்கள் வரைக்கும், இந்த 10 வயது தருணங்கள் வந்து இப்ப அந்த 56 வயது தருணங்கள் வரைக்கும் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியில ஒன்றிச்சிருக்கேன் பாத்தீங்களா.
0: வானொலிக்கும் நேயர்களுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கு.
1: இணைப்பு கண்டிப்பா சார், டெஃபினட்டா.
0: எந்த திரைப்படம், என்ன பாடல் வேணும்?
1: மறக்க முடியாத பாடல் உண்டு சார். ஆக்சுவலி தர்மயுத்தம் திரைப்படத்துல மலேசிய வாசு வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஜானகி அம்மா சமிங் வாசியோட தொடங்குவாங்க.
0: அப்படிங்களா? நன்றி ஆண்டனியா, நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் கேட்டலாம்.

0: இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு. இரவு இசை இனிமை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 8:38 கடந்து நினைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கன்னு பேசுறீங்க?
2: சார், திருச்சி பொன்மலை நத்தமடையிலிருந்து ஜெயராம்.
1: ஜெயராம் ஐயா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் ஐயா?
2: பாசப்பறவையிலிருந்து தென்பாண்டி தமிழிசன்.
1: சரிங்க, இணைப்பில் வந்து மிக்க நன்றி.

0: தேகம் இரண்டானாலும் ஜீவன் ஒன்றுதான். என்ன அருமையான அழகான வரிகள், இனிமையான ஒரு ராகத்தோடு செவிகளுக்கு எவ்வளோ விருந்தா அமைஞ்சிருக்கு. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில்
1: இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் துறை வட்டம் கங்கனா கிராமத்துல சுப்பையா டெய்லர் பேசுறேன். நல்லா இருக்கா?
0: நல்லமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்க மழை பெய்யலாம், இங்க மழை பெய்யிட்டு இருக்கு.
0: அப்படிங்களா? நீங்க இருக்கும்போது அங்க மழை பெய்யணும் இல்ல?
2: ஆமா, நல்ல மழை பெய்ஞ்சிப்பா விட்டு.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து படம் வந்து சந்தன காற்று.
0: சந்தன காற்று.
2: ஓ தென்றலே, ஒரு பாட்டு பாரு. அந்த பாட்டு தாழ விடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. மழை பெய்யும் போது தென்றல்ல பாட விட சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாடல் கேட்டலாம். நன்றி.
0: நன்றி.

0: 8:50 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம், வருக.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யாரங்கன்னு பேசுறீங்க?
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
1: செல்லதுரை ஐயா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் ஐயா?
2: படம் தமிழச்சிங்க சார்.
1: சரிங்க ஐயா.
2: பாடல் கொக்கு பறக்குதுடிங்கிற பாடலுங்க சார்.
1: சரிங்க ஐயா. இணைப்புல வந்தமைக்கு நன்றிங்க ஐயா.
2: நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் இங்கே பேசுறீங்க?
1: நான் என் பேர் சுந்தரி, வரலாற்று.
2: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும்மா?
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அந்த பாடல் வேணும்
2: சார். சரிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஓகே சார், நன்றி சார்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: நன்றிகள் பல.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி FM Rainbow 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இனிய ராகம்.

0: 102.1ல நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
1: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேசப் போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: உங்களுக்கான எண் 043-1-246-102-1 மற்றும் 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. உங்கள் விருப்பமான பாடல்களை நேயர்கள் இன்றைக்கு தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை தொட்டு வாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க. இப்போ ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வருவோம், இணைந்திருங்கள்.

0: உன்னுடைய கேள்விக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பா கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது?
0: பின்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: 10 மணி 7 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சட்டமனை கிராமத்துல இருந்து ஸ்டீபன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஸ்டீபன் ஐயா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: படம் வந்து வெள்ளி விழா, பாடல் வந்து காதோரமாய் நான் பாடுவேன். அந்த பாட்டு சார்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்பு வந்ததுக்கு.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசைப்பாளர்கள் ஞாபகம் வருது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கோம். 10:11 இனிப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: ஞாபகம் வருது நிகழ்ச்சி 20 திருச்சி காஜா பட்டி ரசீது பேசுறேன் சார்.
0: ரசீதையா, என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: படம் வந்து என்னடி மீனாட்சி. அதுல வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, அந்த படம் சார்.
0: கண்டிப்பா கேட்டலாம். நன்றி.

0: 10:16 இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருது, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க,
1: தஞ்சாவூர் அப்ரகாம் படுதர் நகர் வந்து பத்மாவதி பேசுறேன். நலமா இருக்கீங்களாப்பா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா.
0: சரிம்மா, என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: எனக்கு இந்த உத்தரவென்று உத்தரவா படத்துல இருந்து மாதமோ மார்கழியின் மங்கையோ மாங்கனி அந்த பாட்டு வேணும்ப்பா.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். இனிப்புல வந்ததுக்கு நன்றிப்பா.
1: நன்றிப்பா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: ஞாபக மருதை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 240 102 1 அப்படிங்கிற எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை தொட்டு வாங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நீர் கேட்ட அந்த பாடலை கேட்போம்.
1: ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
2: வணக்கம், நான் டாக்டர் ரூபி. நான் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அலங்கார மீன் வளர்ப்பு, அதாவது வண்ண மீன் வளர்ப்பு பற்றி பேச போகிறேன். நீங்களும் மீன் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: உங்களுக்கான எண் 431 246 102 1 மற்றும் 240 102 1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் திரைச்சேஃபம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102.1 240 101. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: அன்பு அறிவிப்பாளர் கோபால் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 3 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 எஃப்எம் இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம். 4 மணி வண்ணப்பட நிகழ்ச்சி நீங்களும் கலையரசி மேலமும் ரொம்ப சூப்பரா கண்டுபிடி நிகழ்ச்சியை நடத்துவீங்க. அதனை தொடர்ந்து வந்த பொன்மாளையில் வந்த பாடல்கள் அனைத்துமே செம டக்கர். ரெண்டு மணி நேரம் நாங்க வானொலி பெட்டியை விட்டு நகரல.
0: சரிங்க,
1: அந்த அளவுக்கு எங்களை கட்டி போட்டீங்க.
0: சரிப்பா, 2 மணி நேரம் மட்டும் தான் கேட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்
1: அதுல கட்டப்பிள்ள குட்டப்பிள்ளங்கிற பாட்டை இந்த இனிய இரவுல 102.1 வரையா காற்று கவலை விடுங்க.
0: நன்றி.
1: அனைத்து இணையங்களையும் தொடர்ட்ட வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்போம்.

0: 10:26 நிமிடம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: பெரம்பூர் மாவட்டம் நேர்ந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி ஆர் செந்தில்குமார் கிரண்டிசன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. செந்தில் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: ஐயா, எனக்கு படகூட்டி படத்துல இருந்து கவிஞர் வாலியா எழுதிய பாடல் தொட்டால் பூ மலரும்.
0: சரிங்க, நன்றி. நீங்க இணைப்புல வந்ததுக்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் கேட்டலாம்.

0: நீங்கள் நினைவுகளை நெஞ்சோடு சேர்க்கும் ஞாபகம் வருதை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததான் இணைப்பில் யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, புதுக்கோட்டை மாவட்டம் திண்ணூர் வந்து பழனிப்பட்டார் பேசுறேன். நல்லா இருக்குங்களா ஐயா?
0: நல்லமா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: இந்த நாடோடு மன்னன்ல சும்மா கிடந்த நிலத்தை கட்டி சோம்பில்லாமையர் நடத்தி அந்த பாட்டு வேணுங்க ஐயா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
2: ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில நம்ம உடனே நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
3: நான் சேலம் மாவட்டம் நாமக்கல் வட்டம் எருமப்பட்டியில இருந்து ஸ்ரீராம் பேசுறேங்க.
2: ஸ்ரீராம் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
3: எனக்கு நல்ல நேரத்துல இருந்து ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாடல் கொடுங்க.
2: கண்டிப்பா கேட்டுடலாங்க ஐயா. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: 10:39 நிமிடம் ஞாபகம் மருதி நிகழ்ச்சி. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் மனசூர் வட்டம் வடக்கு தோழரை பற்றி எஸ் ராமஜெயம்.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எங்க ஊர் ராஜா பத்திரம் வந்து ஏதுகட்ட சின்ன ஆளுகின்ற நேர்மைங்கிற பாட்டை போருங்க.
1: கண்டிப்பா கேட்டலாங்க ஐயா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வருது. கேட்ட நெஞ்சுங்க நேர்களே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது.

0: காலத்தாலி அத காவிய கானங்கள் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். 10:43 இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் குளித்தலை சண்முக சுந்தரம். நிலையத்தில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சார், சாப்பிட்டு தான் படுத்திருந்தேன், இணைப்பு கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, சந்தோஷம்.
0: மகிழ்ச்சி எங்களுக்கும் உங்கள்கிட்ட பேசினதுல. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: ராஜபவர் ரங்கதுரையில் மதனா மாளிகை.
0: கண்டிப்பா கேட்டலாம், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 10:47 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, நேர்களில் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க தொலைபேசி மூலமா. இணைப்புல வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். கரூர் மாவட்டம் கீழவழியூர் பழனிசாமி சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சிவப்புக்கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மான் குட்டிங்கிற பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கேட்டுலாங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி.

0: 10:51 ஞாபகம் வருது. நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான் கேட்டுட்ருக்கோம். இனிமையான காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க என்ன பாடல் கேட்க போகிறாங்க, யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் கீழகவட்டம் வச்சு அன்பழகன் டெய்லர்.
0: அன்பழகன் ஐயா சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: கை கொடுத்த தெய்வத்திலிருந்து 1100 உலகம் அறிந்தார் துறவியம்மானி பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா பாட்டு
0: கண்டிப்பா கேட்டலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

0: ஞாபகமறதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகமறதி நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் நாமக்கல் செல்வராஜ் ஐயா. வணக்கம் கோபாலையாவுக்கு.
0: வணக்கம் செல்வராஜ் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: ஐயா, எனக்கு வந்து இந்த பாலாபிஷேகம் திரைப்படத்துல இருந்து ஆல மரத்து கிளி ஆல மயக்கு கிளி அந்த பாடல் அனைவருக்காகவும். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா இணைப்புல வந்ததுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஞாபகம் மருதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை தோ

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45க்கு. அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.